நேரம் 5:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திம்மி மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஆகியோர் குரல்களில் வருகிறது. தில்

நேரம் 5:40 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பரத்வாஜ், அர்ஜுன், ரேகாராஜன், கவிதா மற்றும் சுபிக்ஷா ஆகியோர் குரல்களில் வருகிறது இதயத்திருடன்.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கைலாஷ்கர், ஜெசி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னாராவ் ஆகியோர் குரல்களில் வெயில். பாடல் உலாவரும் நேரம் 5:45.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

இதய அன்பு இல்லாத உயிர்கள் வாழ்வது என்பது கட்டாந்தரையில் ஊன்றிய காய்ந்த மரம் தளிர்ப்பதை போன்றது. குறள் எண் 78, அதிகாரம் அன்புடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்க இருக்கின்றார் மதுரை நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் ஒளி வழங்க இருக்கின்றார் ஆழ்வார் குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:25 தமிழை அமுதே நிகழ்ச்சியில் தகவல்கள் வழங்க இருக்கின்றார் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் உரை வழங்குகின்றார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் பயனுள்ள பல தகவல்களை நாம் கேட்க வருகின்றோம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு தேவை இல்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி. 10:02 மனம் வரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரல் நிகழ்ச்சி. 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சியில் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதே நிகழ்ச்சி. இதில் அம்மியில் அரைத்து வைத்து ஆக்கிய சமையல் அனுபவங்கள் குறித்து தோழிகள் தங்களுடைய கருத்தினை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் நமோ ட்ரோன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள், பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will chair the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan Cultural Centre in New Delhi today. In line with the Prime Minister's vision of Team India for a Viksit Bharat, this year's theme, Inclusive Human Development for Viksit Bharat at 2047, focuses on the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background. The Governing Council meeting will deliberate on the approach to realize this vision and translate it into concrete, measurable outcomes for every citizen across the country. This Governing Council meeting will bring together Chief Ministers and Lieutenant Governors to discuss the Inclusive Human Development Framework. Prime Minister Narendra Modi has said, aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mantapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
2: Bharat ke logon ne pehli baar ye dekha hai, jab sahi niyat se sarkar chalti hai, to tez gati se vikas bhi hota hai. NDA sarkar ke in 12 varshon mein, 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी

நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக

0: கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெரு நாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும்போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக பிரபாகர் அவர்களின் குரலில் பாடல்.

காண்பது காணல் நீர் என்று தெரிந்த பின்பு கவலைகளும் கண்ணீர் துளிகளும் எதற்கு? இறைவன் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு துணை நிற்பார். கேட்கலாம் TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா.

ஆய்ந்து கண்டம் தன்னில் ஆளும் ஆட்சியாவும் மற்ற போகும் இரு சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்டு கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா அல்லேலூயா.

கடலும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறாதேத கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சே

நேரம் காலை 6:26. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் ஒலிக்க நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கின்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தொடர்ந்து கேட்கலாம் உன்னிமேனன் அவர்களின் குரலில் பாடல்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: விரோதிகளை வெறுக்காதீர்கள், ஒரு நாள் அவர்களும் தோழராக கூடும். மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனின் நேசம் தானாகவே கிடைக்கும் என்கின்றது திருக்குரான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஹனிஃபா அவர்களின் குரலில்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: கோடை காலங்களில் அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெப்ப அலைவீசும் காலங்களில் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை விதைப்பு நேரத்தை மாற்றுவது அல்லது பயிர் சுழற்சியை மாற்றுவது அவசியம். மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைக்க காய்ந்த இலைகள், வைக்கோல் பயன்படுத்தி மூடாக்கு போட வேண்டும். பயிர்களை நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். அஸ்கோபில்லம் நோட்டோசம் எனப்படும் கடல் பாசியிலிருந்து பெறப்படும் உயிர் ஊக்கிகளில் மேனிடால் மற்றும் பாலிசாக்கரைடுகள் நிறைந்துள்ளன. இவை பயிர்களில் உள்ள நச்சு தனிமங்களை சமநிலைப்படுத்துவதுடன் உச்சி வெயில் நேரத்திலும் இலைகளின் வெப்பநிலையை சீராகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. 1 ஏக்கருக்கு 500 மில்லி வரை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. பூசா ஹைட்ரோஜெல் என்பது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உறிஞ்சும் பாலிமர் ஆகும். இது

0: மண்ணில் நீரை சேமித்து வைத்து தாவரங்களுக்கு தேவைப்படும்போது மெதுவாக வெளியிடும் திறன் கொண்டது. இது தனது எடையை விட பல மடங்கு அதிக நீரை உறிஞ்சி சேமிக்கும். இதனால் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் காய்ந்து விடாமல் வளர உதவுகிறது. ஒரு ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 2.5 கிலோ வரை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இது மண்ணில் ஒரு வருடம் வரை செயல்படும். அதன் பிறகு தானாகவே மக்கிவிடும். இதனால் நீர்ப்பாசன தேவை குறைகிறது. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நீரில் கரைந்து வீணாவதை தடுக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்து விளைச்சல் அதிகரிக்கிறது. இது பொதுவாக குருணை வடிவில் கிடைக்கிறது. நீர் இழப்பை குறைத்து வேர்பகுதியில் நேரடி நீர் வழங்க சொட்டு நீர் பாசனம் சிறந்தது. நீர் ஆவியாவதை தடுக்க காலை அல்லது மாலை வேளைகளில் பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் மேல் நீர் தெளிப்பதன் மூலம் வெப்பத்தை குறைக்கலாம். பலா காய்க்க தொடங்கியவுடன் மரத்தில் இருக்கும் காய்களில் திடீரென வெடிப்பு போன்று வரும். நோய்க்கிருமிகள் உடனே அந்த வெடிப்பில் தொற்றி விரைவாக கரும் பூஞ்சானமும் துர்நாற்றமும் வீசும். இதுபோன்ற வெடிப்பால் பலா சந்தைகளில் விற்பனை செய்ய முடியாது. கடைசியாக கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படும். உரிய விலை கிடைக்காது. இது ஒரு பொதுவான தாவர நோயாகும். இந்த வெடிப்பு நோய் உருவாக தீவிரமான வெப்பநிலை, முறையற்ற நீர்ப்பாசனம், கால்சியம் போரான் நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை, மண்ணில் அதிகமான தண்ணீர் தேங்குதல், முறையற்ற உர நிர்வாகம் போன்றவை காரணங்களாகும். நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை போக்கிட 1 லிட்டர் தண்ணீரில் 5 கிராம் கால்சியம் மற்றும் 2 கிராம் போரான் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 கிராம் காப்பராக்சி குளோரைடு கலந்து தெளிக்கவும் அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் பெவிஸ்டின் கலந்து தெளிக்கலாம். பாதிக்கப்பட்ட காய்கள் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 80 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 43% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 54 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 58 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 42 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில்

0: 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதிராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 முதல் 20,000 வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலன்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து

0: கம்பெனி அப்பன்டிஸ் போனோம். 9000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு

0: மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண்துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தேனீக்களின் முக்கிய பங்கு.

தேனீக்கள் என்றதும் அவை சுறுசுறுப்பாக இருக்கும், தேன்கூட்டில் ஒரு ராணி மட்டுமே இருக்கும், மலர்களிலிருந்து தேனை சேகரிக்கும் போன்ற விஷயங்கள்தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அவை நம் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையில் பங்காற்றுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா நேயர்களே? மிகச்சிறிய மற்றும் வலிமையான உயிரினங்களான இவை சுவையான தேனை உற்பத்தி செய்கின்றன. எண்ணற்ற தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு தேவையான மகரந்த சேர்க்கையை நடத்துகின்றன. தேனை தேடி அவை ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு செல்லும்போது மகரந்த தோள்கள் அவற்றின் உடலில் ஒட்டிக்கொண்டு அடுத்த மலரில் அமரும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதனால் புதிய தாவரங்களின் உற்பத்திக்கு தேனீக்கள் உதவுகின்றன. இந்த மகரந்த சேர்க்கை பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க மிகவும் இன்றியமையாததாகும். தாவரங்களின் இனப்பெருக்கம் அதிகரிப்பதால் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்விற்கு தேனீக்கள் பங்களிக்கின்றன. உலக அளவில் அனைத்து பூக்கும் தாவரங்களில் தோராயமாக 75% மகரந்த சேர்க்கை காரணமாகவே தனது இனத்தை வளர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மகரந்த சேர்க்கையில் தேனீக்களின் பங்கு விவசாய உற்பத்தி மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது. மனிதர்களுக்கு உணவாக இருக்கும் பழங்கள், காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல பயிர்கள் தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை பெரிதும் நம்பியிருக்கின்றன. இதன் மூலமாகவே அவற்றில் அதிக விளைச்சல் ஏற்படுகிறது. தேனீக்கள் இல்லாமல் நமது உணவு விநியோகம் பெருமளவில் பாதிக்கப்படும். இதனால் சுற்றுச்சூழல் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். தேனீக்கள் மனிதர்களுக்கு மட்டும் நன்மை பயக்கவில்லை,

0: சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இவை காக்கின்றன. இவற்றின் மகரந்தச் சேர்க்கையானது தாவரங்களின் மரபணு வேறுபாட்டை ஊக்குவித்து சுற்றுச்சூழலில் புதுவிதமான தாவரங்கள் உருவாக வழிவகுக்கிறது. நமது சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை தேனீக்களின் நடத்தைகளை வைத்து கண்காணிக்க முடியும். தேனீக்கள் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியும் உணர்திறன் கொண்டவை. எனவே தேனீக்களை கண்காணிப்பது மூலம் விஞ்ஞானிகளும் அரசாங்கமும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான நுண்ணறிவுகளை பெற முடியும். ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும் தேனில் பல சத்துக்கள் உள்ளது. தேன் இதயத்தை பலப்படுத்தும், இரத்தத்திலுள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், நமது உடலில் இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதோடு தசை நார்களுக்கு வலிமையை தருகிறது. இதனால் உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. இரத்தத்தில் உள்ள வேண்டாத நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் பூச்சிக்கொல்லி பயன்பாடு, செயற்கை உரங்கள், வாழ்விட இழப்பு, காலநிலை மாற்றம் போன்றவற்றால் தேனீக்களின் எண்ணிக்கை உலக அளவில் குறைந்து வருகிறது. இந்த சரிவு உலக உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவே உள்ளது. இப்படிப்பட்ட தேனீக்கள் இல்லையெனில் இவ்வுலகில் உள்ள உயிரினங்கள் அழிந்தும் கூட போகலாம். எனவே நாம் தேனீக்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலை வளப்படுத்துவோம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்களை நம்ம 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட பயனுள்ள பலவிதமான தகவல்களை தெரிந்து கொள்ளும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில தான் நாம இன்னைக்கு இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் புதியதோர் நிகழ்ச்சியான தொழில் தொடங்குவோம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
3: வணக்கம். நாம் பல்வேறு தொழில்களை பற்றி, கடனுதவி திட்டங்களை பற்றி, மானியங்களை பற்றி எல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்று மத்திய அரசினுடைய பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் என்ற கடனுதவி திட்டத்தையும், தாய்கோ வங்கி என்ற தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு வங்கியை பற்றியும் நாம் பேச இருக்கிறோம். இந்த நம்முடைய விஸ்வகர்மா திட்டம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களுக்காக 5% வட்டியில், அதாவது குறைந்த, இந்தியாவிலேயே மிக குறைந்த வட்டியாக இதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன், 3 லட்சம் வரை அவர்களுக்கு தேவையான கடனுதவியை கொடுக்கிறார்கள். முதல் வருடத்தில் 1 லட்சம், 2 ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 2 லட்சம் என்று 3 லட்சம் அளவுக்கு குயவர்கள், கொத்தனார்கள், பொற்கொள்ளர்கள், இப்படிப்பட்ட கிராமங்களிலே மண்பாண்டம் செய்பவர்கள், தச்சர்கள், சிற்பிகள், தச்சர்கள் என்றால் மரத்திலேயே செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த மரங்களிலே இருந்து அழகு பொருட்களை தயாரிப்பவர்கள் இருக்கிறார்கள், சிற்பிகள் என்றால் கற்களால் செய்கின்ற சிற்பிகள் இருக்கிறார்கள், மரங்களிலே சிற்பங்களை தீட்டுபவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலரை, பல கைவினை கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய இது ஒரு அருமையான திட்டமாகும். இத்திட்டம் தொடங்கிய காலம் முதல் இந்தியா முழுவதும் என்று 30 லட்சம் பேர், அதாவது 30 லட்சம் பேருக்கு 2029 கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் 2026 முடிவதற்குள்ளாகவே ஏறக்குறைய 30 லட்சம் பேர் அந்த திட்டத்திலே கடனுதவி பெற்று விட்டார்கள். வெறும் கடனுதவியை மட்டும் கொடுப்பதில்லை, அவர்களுக்கு அவர்கள் சார்ந்துள்ள தொழிலிலே பயிற்சி கொடுப்பது, அதன் பிறகு கடனுதவி கொடுப்பது, அந்த பொருட்களை எப்படி விற்கலாம் என்று விற்பனைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இத்திட்டத்திலே செய்து வருகிறார்கள். இதற்கெனவே ஒரு அலுவலகத்தை டெல்லியிலே ஆரம்பித்து அதை பிரமாதமாக கண்காணித்து வருகிறார்கள். வங்கிகள் மூலமாகவும் இதர நிதி நிறுவனங்கள் மூலமாகவும் கொடுத்து வருகிறார்கள். இதில் பயிற்சி பெற்றோர் எண்ணிக்கை மட்டும் 17 லட்சம் பேர். அந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் வெற்றிகரமாக விளங்கி வருகிறார்கள். 5107 கோடி கடனுதவி

வழங்கப்பட்டுள்ளது. 3513 கோடி மானியமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு இந்த திட்டத்திலே சிட்பி என்னும் பெரிய வங்கி இருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறு உதவிகளை இந்த கைவினைஞர்களுக்கு செய்து வருகிறது. ஏழை எளியவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதை பற்றி முழுமையாக அறிய எம்எஸ்எம்இ இலாக்காவினுடைய எந்த அலுவலகத்தையும் நீங்கள் அணுகலாம். எம்எஸ்எம்இ என்பது சிறுதொழில் துறை, திறன் மேம்பாட்டு துறை, நிதித்துறை, இவர்கள் இணைந்து இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் செயல்படுத்தி வருகிறார்கள். அதை பற்றி அறிய 011-2430-3714 சைபர் 11-24-30-37-14 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் மை ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா GOV.in என்ற வலைத்தளத்திலும் இதை பற்றி அறிந்து கொள்ளலாம். www.msmedi.gov.in என்ற வலைத்தளத்திலும் இந்த திட்டத்தில் விஸ்வகர்மா திட்டம் என்று போட்டால் வந்துவிடும். இப்படி அருமையான ஒரு திட்டம். இதை ஒவ்வொரு கைவினைஞரும் கிராமப்புறங்களிலே எந்த படிப்பும் படித்திருக்க மாட்டார்கள், ஒரு வசதியும் இருக்காது. மண்பாண்ட பொருள் தயார் பண்ணி கொடுக்குவார்கள், சிற்பங்கள் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து பெரிய லாரிகள் மூலம் இறக்கி அமர்ந்து பெரிய சிலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள், சின்னஞ்சிறு சிலைகளை செய்வார்கள், மரங்களிலே பல பொருட்களை செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருந்தது. இப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு பயிற்சி கடன் மானியத்தை வழங்கக்கூடிய இத்திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விஸ்வகர்மா நண்பர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் டாய்கோ வங்கி, டாய்கோ வங்கி என்றால் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி, இது தொழில் கூட்டுறவு வங்கி. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பால் உருவாக அதாவது பால் பதப்படுத்துகிற தொழிலை பலர் பண்ணுகிறார்கள். ஆவின் என்ற நிறுவனம் அதை மிகப்பெரிய அளவில் செய்து இந்தியாவில் பெரிய பால் உற்பத்தி மையமாக இருக்கிறது. இப்படி பிரிண்டிங் பல் எப்படி ஒவ்வொரு துறையிலும் கூட்டுறவு சங்கங்கள் நிறைய இருக்கின்றன. எந்த துறையை எடுத்தாலும் பால் மாடு வளர்க்க வேண்டுமா, ஆடு வளர்க்க வேண்டுமா, இப்படி எந்த பிரிண்டிங் செய்ய வேண்டுமா, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. அரசுக்கு தேவையான பல பொருட்களை தயாரித்து ஸ்டேஷனரி என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை சப்ளை செய்ய வேண்டுமா, அனைத்துக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த டாய்கோ என்றும் தொழில் கூட்டுறவு வங்கி 1961 பதிவு செய்யப்பட்டு மிக சிறப்பாக சென்னையிலே தலைமை அலுவலகத்தை வைத்து ஒரு வங்கியைப் போலவே செயல்பட்டு வருகிறார்கள். 31 இடங்களிலே மிகப்பெரிய கிளைகள் உள்ளன, பாதுகாப்பு பட்டகங்கள் உள்ளன, தேவையான தனிநபர் கடன், கூட்டுறவு கடன், வங்கி கடன், நகை கடன், கூட்டுறவு சங்கங்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை வாங்குவதற்கு கடன் என்று நிறைய வகையான கடனுதவிகளை, வாகனம் வாங்க வேண்டுமா அல்லது கல்வி கடன் வேண்டுமா, இப்படி பல விஷயங்களுக்கு இது கடன் வழங்குகிறார்கள். இந்த கடன் மூலமாக பலர் பயன்படுகிறார்கள். அடமான கடன் இது ஆக்சுவலாக கூட்டுறவு வங்கிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் பொதுமக்கள் தங்களுடைய சொத்துக்களை அடமான வைத்து கடன் பெறலாம். ரியல் எஸ்டேட், ஒரு இடம் வைத்திருக்கிறீர்கள், 5 மாடி கட்டடங்கள் கட்ட வேண்டும், கட்டி விற்கலாம் என்றால் அந்த இடத்தை அடமானமாக வைத்து அந்த கட்டடம் முழு கட்டடத்தையும் கட்டக்கூடிய தொகையை இந்த வங்கிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ரியல் எஸ்டேட் இப்ப எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்ட வேண்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒரு 10% தான் இருக்கிறது, அதை கட்டினால் போதும், மீதி தொகையை கடனாகப்படலாம். அதேபோல் ஏழை எளிய மக்கள் குறைந்த அளவிலே கல்வி கடன் பெறுவதற்கும் சிறு வணிக கடன் பெறுவதற்கும் இந்த 7% வட்டியிலே கடனுதவி கொடுக்கிறார்கள். இது சென்னையிலே ராஜா அண்ணாமலை புறத்திலே இதனுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. மீதி 31 இடங்களிலே அவர்களுடைய கிளை அலுவலகத்தை எங்கெங்கு அலுவலகம் இருக்கிறது என்பதை www.taiko.gov.in என்ற வலைத்தளம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது இன்னும் பெரிய அளவில் வளர்வதற்கு ஏற்றாற்போல் இந்த பல்வேறு கடனுதவி திட்டங்களை இன்னும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற காலத்திலே டாய்கோ வங்கி தமிழகமெங்கும் 38 மாவட்டத்திலும் ஏராளமான கிளைகளை கொண்ட வங்கியாக இது செயல்பட இருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் வைத்திருப்போர், தனிநபர் கடன் பெற விரும்புவோர், வாகன கடன் விரும்புவோர், சிறிய அளவிலே கல்வி கடன் பெற விரும்புவோர், தனிநபர் கடன்கள், வீட்டு கடன்கள், நகை கடன் போன்ற எந்த கடனுதவி திட்டங்களுக்கும் குறைந்த வட்டியில்

0: கடன் பெற இந்த தணிக்க வங்கியை அணுகி தமிழக மக்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சிறப்பான தகவல்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. விஸ்வகர்மா திட்டம் பற்றி தெளிவான ஒரு புரிதலை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. கைவினை கலைஞர்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இந்த திட்டம் மூலமாக நம்ம பெறலாம் அப்படின்றத நல்லா விரிவாக சொன்னீங்க. தாய்கோ வங்கி, அதாவது தொழில் கூட்டுறவு வங்கியிலையும் நிறைய கடன் உதவிகள் நமக்கு இருக்குது அப்படின்றத மிகச்சிறப்பாக நெளியவர்களுக்கும் புரிகிற விதமாக எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் காலை 7:08. தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்லை, இன்னைக்கு பழையப்பேட்டை பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. இதனால் இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய இடங்களுக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேற்பகுதிகள், அப்புறம் தெற்கு ரத வீதி இந்த பகுதிகளிலையும் இருக்காது. பழையப்பேட்டை திரு

கீழ்ப்பணி கரிசல்குளம், குன்னத்தூர், தீன் நகர் இந்த பகுதிகள்லையும் இன்றைக்கி மின் விநியோகம் இருக்காது. பூம்புகார், சிவந்தி ரோடு, பாரதியார் தெரு இந்த பகுதிகள்லையும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் மார்க்கெட், சிவன் கோவில், தெற்கு தெரு, ராம் நகர் மற்றும் ஊருடையான் குடியிருப்பு பகுதிகளில் இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நேர்களின் நினைவிற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியாக agnchn1@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். விவரங்களை தெளிவாக நீங்கள் கேட்டுப்பெற அழைக்கலாம் 044-249-6458 என்ற தொலைபேசி எண்ணில்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள்

0: பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோஃபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு

சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் காலை 7:25. தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது தமிழே அமுதே நிகழ்ச்சி. பொன் வேலுமயில் அவர்கள் வழங்க இருக்கும் உரையை நாம் இனி கேட்கலாம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். உள்ளத்தால் ஒன்றுபட்ட காதலர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை தொடர எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். எதிர்ப்பு அம்பல் அலர் கவ்வை வடிவத்திலே வருகிறது. இந்த அம்பல் அலர் கவ்வை என்பன அகப்பொருளில் காதல் உறவு பற்றி ஊரார் பழிதூற்றுதலை குறிக்கும். மூன்றுக்கும் நுட்பமான வேறுபாடு உண்டு. அம்பல் என்றால் தலைவன் தலைவியின் காதல் பற்றி செய்தி ஊரில் சிலரால் மட்டுமே அறியப்பட்டு மெல்லிய கிசுகிசுகாப்பாக பேசப்படும் தொடக்க நிலை. அரும்பும் நிலையில் இருக்கும் மொட்டின் முதிர்ந்த நிலை. அலர் என்றால் அந்த காதல் செய்தி ஊர் முழுவதும் உள்ள பலரால் பேசப்பட்டு இன்னாருடைய மகளும் இன்னாருடைய மகனும் ஒன்றாகச் சுற்றுகிறார்களாமே என்று பலராலும் வெளிப்படையாக பழித்துரைக்கப்படும் நிலை. அதாவது கிசுகிசுப்பு பெரிதாகி பரவும் நிலை. இது மொட்டு மலர்ந்து விரிந்து மனம் வீசும் நிலை போன்றது. கவ்வை என்றால் இந்த காதல் விவகாரம் ஊரார் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் ஆரவாரத்தையும் பழிச்சொல்லையும் உண்டாக்கி பெற்றோருக்கு தெரிந்து தலைவிக்கு துன்பத்தை தரும் உச்சகட்ட நிலை. இது சோலையில் பல மலர்கள் மலர்ந்த நிலையைப் போன்றது. இப்போது நாம்

நேற்று கண்ட காதல் வயப்பட்ட தலைவன் தலைவிக்கு வருவோம். நாட்கள் பல காதலில் செல்ல தலைவியானவள் தலைவனை ஊரறிய உறவோடு வந்து மனம் பேசி மனம் செய்து கொள்ள வேண்டுகிறாள். இதற்கு தோழி துணை நிற்கிறார். தலைவனோ இக்களவு காதல் மகிழ்ச்சியை விரும்பி திருமண காலத்தை நீட்டிக்கொண்டே போகிறான். முதலில் அம்பல் எழுகிறது. இந்த அம்பல் அலர் மற்றும் கவ்வை தூற்றுபவர்கள் பெண்கள் மட்டுமே. அம்பலை பெண்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நற்றினை 149வது பாடல் பேசுகிறது. சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி மருகில் பண்டிர் அம்பல் தூற்ற சிறுவோல் வளந்தனல் அன்னை அழைப்ப அலந்தனன் தோழி என்பது பாடல். தலைவி அலர்வாய்ப்பெண்டிர் பேசுவதை அவர்கள் உடல் மொழி கூறி தோழியிடம் கூறுவது எண்ணி மகிழத்தக்கது. அதாவது அலர் பேசும் பெண்கள் தெருவில் போகும்போதும் வரும்போதும் தன்னை கடைக்கண்ணால் ஜாடை காட்டி பேசுகிறார்கள். சுட்டு உரலை மூக்கின் உச்சியிலே வைத்து வியப்பை காட்டி கேட்டியா செய்தி என்பது போல பேசுகிறார்கள். இந்த செய்தி அன்னைக்கு தெரிந்து என் அன்னையானவள் சிறு மூங்கில் கோலை கையிலே கொண்டு என்னை சுழற்றி சுழற்றி அடிக்க நான் பெரிதும் துன்பமுற்றேன் தோழி என்று கூறுகிறாள் தலை. இப்போதாவது தலைவனை மணந்து கொள்ள ஏற்பாடு செய்யாமல் இனி பகலில் வர வேண்டாம், சந்திக்க வேண்டாம், யாரும் அறியாமல் இரவில் சந்திப்போம் என்று இரவிலே வந்து சந்தித்து மேலும் இந்த காதல் காலத்தை நீட்டிக்கிறான் தலைவன். பின்னர் ஊருக்குள் இவர்கள் காதலை பற்றி பேசும் அலர் எழுகிறது. இப்போது தலைவி தலைவன் இரவு நேரத்திலே வரும்போது கொடிய மிருகங்களால் அவனுக்கு துன்பம் வருமே என்று அஞ்சுகிறாள். ஒட்டுமொத்த ஊராரும் ஒளிப்படையாக பழிச்சொல் கூறத் தொடங்குகிறார்கள். அப்போது தலைவன் மனம் பேசி வராமல் காலத்தை கடத்த தலைவியின் அன்னை அவளை வீட்டிற்குள் காவலிலே வைக்கிறாள். இப்பொழுது தோழியானவள் தலைவனை இடித்துரைத்து விரைந்து மனம் பேசி வருமாறு எடுத்து கூறுகிறாள். இந்த அம்பல் அலர் கவ்வை மற்றும் தலைவியின் கலக்கம் தோழியின் அறிவுரை எல்லாம் ஒரே பாடலில் அமையும்படி சீத்தலை சாத்தனார் எழுதிய ஓர் அருமையான நற்றினை பாடலை காண்போம். நற்றினை 36வது பாடல். தோழி தலைவன் கேட்கச் சொல்லுவதாக அமைந்த பாடல். குறுங்கை இரும்புலி கோள்வல் ஏற்றை பூநுதல் இரும்பிடி புலம்பத்தாக்கி தாழ் நீர் நனைந்தலை பெருங்கயிறு அடுவும் கல்லக வெற்பன் சொல்லின் தேரி யாம் எம் நலன் இழந்தனமே யாமத்து அலர்வாய்ப் பெண்டிர் அம்பலோடு ஒன்றி புறையில் தீமொழி மொழி பயிற்றிய உரையெடுத்து ஆனா கவ்வைத்து ஆக தான் என் இழந்தது இவ் அழுங்கல் ஊரே என்பது பாடல். என்ன பொருள்? இப்பாடலின் முதல் 3 அடிகள் தலைவன் வரும் வழி எவ்வளவு அபயகரமானது என்பதை கூறுகிறது. ஆண் யானையும் பெண் யானையும் நீர்நிலை தேடி நீரருந்த வருகின்றன. அப்போது மறைந்திருந்த வலிமையான புலி ஆண் யானையை தாக்கி கொள்கிறது. கண்ட பெண் யானை வளர்ந்தி வருந்தி அலறுகிற வழி அதுவாம். குறுங்கை இரும்புலி கோள்வல் ஏற்றை குட்டையான கைகளையுடைய, கைகள் என்பது புலியின் முன்னங்கால்கள், குட்டையான கைகளையுடைய பெரிய கொல்லுதலில் வல்ல ஆண்புலி பூணுதல் இரும்பிடி புலம்பத்தாக்கி அழகிய நெற்றினையுடைய பெரிய யான் யானை புலம்பும்படி அதனை தாக்கி தாழ் நீர் நனைந்தலை பெருங்களிறு அடுவும். ஆழமான நீரையுடைய அகன்ற இடத்தில் பெரிய களிற்றினை கொல்லக்கூடிய இடமான கல்லகவெற்பன் சொல்லில் தேறி மலைநாட்டு தலைவனின் அதாவது காதலனின் சொல்லை நம்பி நோம் அதனால் யாம் எம் நலன் இழந்தானமே யாம் எம் பெண்மை நலத்தை இழந்தோமே பெண்மை நலம் இழந்தோம் என்றால் நாம் எம் காதலனை சந்திக்கும் முன் இருந்த மாமை நிறமேனி இப்போது பசலை படர்ந்து மெலிந்ததால் உடல் நலமும் தலைவனை காணவும் முடியாது. அவன் இரவும் வரும் வழி மேற்கண்ட கொடிய மிருகங்கள் நடமாடும் இடமாக இருப்பதால் உள்ளம் அஞ்சி வருந்த பெண்கள் பேசும் பழிச்சொற்களால் எம் உள்ளம் வருந்தி மனநலமும் இழந்தோம் என்று பொருள் கொள்ள வேண்டும். யாமத்து அலர்வாய்ப் பெண்டிர் அம்பலோடு ஒன்றி இந்த நள்ளிரவிலும் கூட அலர்கூறும் வாயையுடைய மகளிரின் வம்பு மொழிகளோடு சேர்ந்து புறையில் தீமொழி பயிற்றிய உரையெடுத்து உளம் வருத்தும் தீய சொற்களை கூறுவதற்குரிய பேச்சுக்களை மேற்கொண்டு ஆனால்

0: கவ்வைத்து ஆக பொருந்தாத பனிச்சொற்குளை உடையதாயிற்று என்றால் தான் என்னை இழந்தது இவ் அழுங்கல் ஊரே. அழுங்கல் என்றால் ஆர்ப்பாட்டம் செய்யும் இந்த ஆர்ப்பரிக்கும் ஊர். இந்த ஊர் எதை இழந்தது? ஆர்ப்பரிக்கும் இந்த ஊர் எதை இழந்தது? எதையும் இழக்கவில்லை. அவளும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். ஊர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊர் மகிழ்ச்சியாக பழிதூற்றி கொண்டிருக்கிறது. ஊரார் மகிழ்ச்சியாக பழிதூற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ ஊராரின் பழிதூற்றல் காரணமாக பெற்றோர் என்னை வீட்டிலே தனிமைப்படுத்த இளமையும் அழகும் துறந்து என் நலத்தையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று தோழி தலைவியிடம் வரும்பி புலந்துவதாக அமைந்தது இப்பாடல். இது தலைவன் தலைவியை இரவில் காணுவதற்காக வந்து மறைந்து நிற்கையில் அவன் காதில் விழும்படி சொல்லி அவனை விரைந்து மனம் பேசி வந்து மனம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியது ஆகும். கேட்டுக்கொண்டிருந்த தலைவனின் செயல்பாடு என்ன, மனம் பேசி வந்தானா என்பதை அறிய நாளை வரை காத்திருங்கள். வணக்கம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எல்லாரும் நோட்டு பென்னோட ரெடியாக இருக்கிறீங்களா? ஏன்னா அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆங்கிலம் அறிவோம். நிகழ்ச்சியை நமக்காக வழங்க இருக்கிறாங்க சிவகாலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: வணக்கம். ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். அதான் நெல்லை பண்பலை வானொலி நேயர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் சில நாட்களாக நாம் ஆங்கிலத்தை அறிந்து வருகிறோம், தெரிந்து வருகிறோம், கற்று வருகிறோம். மகிழ்ச்சி. பலர் எனக்கு தொலைபேசியிலும் என்னை அழைத்து அவர்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். ஒரு நண்பர் கூட சொன்னார் ஒரு நாள், சார் நீங்க வந்து ஹவுஸ் என்பதை ஒரு கட்டிடமாகவும், ஹோம் ஹவுஸ் என்றாலும் வீடு, ஹோம் என்றாலும் வீடு, ஆனால் ஹவுஸ் என்பது கட்டிடத்தின் அமைப்பு, ஹோம் என்பது குடும்பத்தின் அமைப்பு என்பதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அதற்கு நான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது, அதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் ஆங்கிலத்தை அறிந்ததை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். மகிழ்ச்சி. அப்படி இப்பொழுது நான் முக்காலங்களிலும் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதை மூவிடங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதை நாலு விதமாக வாக்கியங்கள், அதாவது செய்தி வாக்கியம், சாதாரண வாக்கியம், கேள்வி, கட்டளை, உணர்ச்சி வாக்கியம் போன்ற வாக்கியங்களில் நாம் அதை வாழ்க்கையில் பேசி வருகிறோம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான்கு டுடேஸ் நியூ வேர்ட்ஸ், இன்றைய புதிய வார்த்தைகள் என்று ஒரு நாலு வார்த்தைகள் எல்லோருக்கும் தெரிந்த பரிச்சயமான வார்த்தைகள் தான். அதாவது நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிலர் கல்விமான்களாக இருப்பார்கள், சிலர் கல்விமான்கள் இல்லாமல் அவர்கள் பாமரராகவும் இருக்கலாம். அதனால் பாமரரும் புரியுமாறு உள்ள வார்த்தைகளை நான் இப்பொழுது கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். எக்ஸ்பென்ஸ், EXPENSE, எக்ஸ்பென்ஸ், செலவு. We must reduce our expenses. நம்முடைய செலவுகளை நாம் குறைக்க வேண்டும். எக்ஸ்பென்ஸ் என்றால் செலவு, இதுதான் முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதவங்க 90% இருக்க மாட்டாங்க. பேச்சு வழக்கிலேயே இதுதான் நம்ம பேசுறோம். தமிழில் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ல இதுவும் ஒன்று. எக்ஸ்பீரியன்ஸ், EXPERIENCE, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். மை டீச்சர் ஹேஸ் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிராமர், இங்கிலீஷ் கிராமர். எனது ஆசிரியர் ஆங்கில இலக்கணத்தில் 30 ஆண்டுகள் அனுபவம் கொண்டுள்ளவராக இருக்கிறார். மை டீச்சர் ஹேஸ் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். அடுத்தபடியாக எக்ஸ்பெக்ட், வல்லுநர். ஏப்பா அவர் பெரிய எக்ஸ்பர்ட்பா, கிரேட் எக்ஸ்பெக்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், அவர் பெரிய ஒரு வல்லுநர். எக்ஸ்பெக்ட் என்றால் வல்லுநர். இதுவும் நாம் பேச்சு வழக்கில் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். EXPERT, எக்ஸ்பெக்ட். இன்னொரு வார்த்தை எக்ஸ்பெக்ட், அந்த ஆர்க்கு பல அதுல சி போட்டா அர்த்தமே மாறிடும் பாருங்க. எக்ஸ்பெக்ட், ஐ எக்ஸ்பெக்ட் ஏ குட் நியூஸ் ஃப்ரம் யூ, ஐ எக்ஸ்பெக்ட் ஏ குட் நியூஸ் ஃப்ரம் யூ, நான் ஒரு நல்ல செய்தி உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். எதிர்பார், எக்ஸ்பெக்ட் என்றால் எதிர்பார் என்ற அர்த்தத்தில் வருகிறது. வங்கியில் சென்று ஒரு நபர், நமது பாமரர் ஒருவர், ஒரு FD அக்கௌண்ட், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அவர் திறக்க வேண்டும் என்று நினைக்கிறார் வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் சிறிய சிறிய ஆங்கில வரிகள் எப்படி சொல்லலாம் என்று ஒரு 2 அல்லது 3 வரிகள் சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அல்லது குட் மார்னிங் சார், ஐ வாண்ட் டு ஓப்பன் எ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், Could you please help me? இப்படிதான் முதலில் கேட்க வேண்டும். அதாவது ஐ வாண்ட் டு ஓப்பன் எ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அதான் சேவிங்ஸ் பேங்க்னா சில இந்த வரவு செலவு வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கணக்கு என்று சொல்வார்கள் வங்கியில் உண்டு.

0: உடனே அந்த வங்கி அதிகாரி, ஷேர், ஐ வில் ஹெல்ப் யூ ஹியர் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபில்ட் அப் அண்ட் சப்மிட் டு த தேர்ட் கவுண்டருங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதாவது நமக்கு புரியும், தேர்ட் கவுண்டருங்கிறது மூன்றாவது கவுண்டர் அவர் கார்த்திக்க சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிடும். அடுத்தபடியாக நம்ம என்ன கேட்கலாம்னா, முக்கியமான இன்னொன்று சொல்கிறேன், What are the documents to be attached? What are the ஆவணங்கள்? இதில் டாக்குமெண்ட்ஸ் என்றால் ஆவணங்கள் என்ற வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும் என்று தான் இந்த வார்த்தை இந்த வரியை நான் உருவாக்கியிருக்கிறேன். வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சு? அவர் உடனே ஆதார் காப்பி, அதான் இதுலேருந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஆதார் காப்பி மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ இந்த பேன் காப்பி மற்றும் ஃபோட்டோஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க பேங்க்ல. இதுல ஒரு நாம் ஒரு வார்த்தையை ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அதான் ஆதார் காப்பி என்பதை சிலர் வந்து செராக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை நான் இனிமேல் சொல்ல போவதில்லை, ஏன்னா இது வந்து அந்த கருவியினுடைய நிறுவனத்தினுடைய பெயர். உண்மையிலே போட்டோ காப்பி என்பதுதான் சரியான அதனுடைய வரி, அதாவது ஒளி நகல், ஒளி அதாவது வெளிச்சம், லைட், ஒளி. போட்டோ என்றால் ஒளி என்று கிரேக்க வார்த்தையாம். ஒளி நகல் எடுக்க வேண்டும், அதனால் நாம் அதை போட்டோ காப்பி என்று தான் சொல்ல வேண்டும், அது ஒளி நகல் என்று தான் சொல்ல வேண்டும். நான் முதலில் குறிப்பிட்டேன், வானொலி என்பதால் அந்த தனியார் நிறுவனத்துடைய பெயரை நாம் அடிக்கடி சொல்லக்கூடாது. அப்படி நான் அந்த வார்த்தை இந்த நேரத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொன்னதால் இங்கேயும் அதை சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் போட்டோ காப்பி ஆகிய ஆதார் காப்பி, பேன் காப்பி, போட்டோஸ் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அடுத்தபடியாக What is the minimum balance என்று கேட்க வேண்டும். What is the minimum balance to be recorded? அதாவது எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் கேட்கப்படுகிறது அப்படின்னு வரும். அதாவது அவங்க 1000 பேங்க, ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது நம்ம கேட்டுக்கிட வேண்டியதுதான். அடுத்தாப்புல, சார், will I get the passbook today? Will I get the passbook today? இன்று நான் சேமிப்பு கணக்கு என்ன, அந்த புத்தகம், சில இடத்துல புத்தகம் கொடுப்பாங்க, சில இடத்துல செல்லுலே இப்போ எல்லாமே மொபைல்லே பயன்படுத்துகிறாங்க. நம்ம காமரர் கிராமத்தில் உள்ளவருக்கு கட்டாயம் புக்கு வேணும், அப்படின்னா தான் அது நல்லது. சரி, நிறைவாக நான் 2 ப்ராவர்ப்ஸ், டுடேஸ் ப்ராவர்ப்ஸை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். டுடேஸ் ப்ராவர்ப்ஸ், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, நேர்மையே உயரிய கொள்கை, அதாவது வாய்மையே வெல்லும். Honesty is the best policy, வாய்மையை வெல்லும். இன்னொரு ப்ராவர்ப், empty vessels make noise. Empty vessels make noise, குறைவுடம் புத்தாடும். நேயர்களே, ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாக பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப எளிமையான முறையில் வங்கி உரையாடல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னும் பல ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள தினமும் காலை 7:30 மணிக்கு தவறாமல் கேளுங்கள் நம்முடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியை. தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் காலை 7:51 கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத. தக்காளி கிலோ 56 ரூபாய், கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 16 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற் காய் கிலோ 50 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காராமணி 40 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 46 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இஞ்சி கிலோ 140 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 25 ரூபாய், கேரட் 60 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பீட்ரூட் 36 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 160 ரூபாயிலிருந்து 240 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. சோயாபீன்ஸ் 170 ரூபாய், பச்சை பட்டாணி 190 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சிறு கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 50 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 220 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை கிலோ 100 ரூபாய், ஏழு 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு பச்சை வாழைப்பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 8:00 செய்தி சுருக்கமும், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து இருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் சொத்துக்கள் கிரயம் வாங்குவதில் உள்ள நடைமுறைகளை பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள்.
1: வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வாக இந்த நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது சொத்துக்கள் கிரயம் வாங்குவது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அசையா சொத்தை கிரயம் செய்வதற்கு முன்னர் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வாக இந்த சட்ட சங்கதி

0: நாளை நான் உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். அசை அச்சத்தை வாங்கும்போது அந்த நிலத்தை நேரில் சென்று பார்த்து அதன் உரிமையாளரை நேரில் சந்தித்து விலை பேசி முன்பணம் செலுத்தி அதன் பிறகு வில்லங்கச் சான்று எல்லாம் எடுத்து ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அவரிடம் சட்டக்கருத்துரை கேட்டு அதன் பின்னர் அந்த நிலத்தை அளந்து பார்த்து ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஸ்தீரணமும் நிலத்தில் இருக்கக்கூடிய விஸ்தீரணமும் சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்த பின்னர் எல்லாம் திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நாம் பதிவுத்துறையில் சென்று கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்வதற்கு முன்னர் வந்து ஒரிஜினல் ஆவணங்கள், அதாவது தாய்ப்பத்திரம் மூலப்பத்திரம், இந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை தெளிவாக சோதித்தறிய வேண்டும். சில ஆவணங்கள் வந்து காணாமல் போயிருக்கும். ஒரு ஆவணம் காணாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவணத்தை பற்றிய விசாரணை அதிகமாக தேவை. ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அதன் தாய்ப்பத்திரம் காணவில்லை, தொலைந்து போய்விட்டது என்றால் அந்த நிலத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் உருவாக்கி ஆவணம் தொலைந்து விட்டது, தேடியும் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு நான் ட்ரேசிங் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை காவல் நிலையத்திலிருந்து வாங்கி வைத்திருப்பார். அந்த காவல் நிலையத்தில் இருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை வைத்து அசல் ஆவணம் காணவில்லை என்று நேர்வில் அதனை பதிவு செய்யலாம். இந்த அசல் ஆவணம் காணவில்லை என்பதை அந்த பத்திரத்தில் ஒரு சங்கதியாக குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக, இந்த மாதிரி சூழ்நிலையில் அசல் ஆவணம் தொலைந்து போய்விட்டது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த சொத்தை வாங்குபவர் தினசரி பேப்பரில், அதாவது பிரபலமான நாளிதழில் ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னாரிடமிருந்து இந்த சொத்தை, இந்த கிரய பத்திரத்தின் அடிப்படையில் பாத்தியப்பட்ட இந்த சொத்தை இன்னாரிடமிருந்து நான் கிரயம் செய்ய தயாராக உள்ளேன், அதை நான் கிரயம் செய்வதற்கு யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் 7 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு விளம்பரத்தை செய்யலாம். அது மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒன்று. அப்படி செய்யும் பட்சத்தில் நாளைக்கு அந்த கிரயத்தின் பேரில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்தால் அதனை நாம் எதிர்கொள்ள ஈஸியாக முடியும், இல்லை என்றால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி உயில் அப்புறம் பொது அதிகார ஆவணம், இந்த இரண்டையும் சார்பதிவகத்தில் நகல் எடுக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர 3வது நபர் போய் அதை நகல் எடுக்க முடியாது. ஆகவே ஒரு சொத்தை கிரய வாங்கும் பொழுது பொது அதிகார ஆவணம் அந்த சொத்தின் முன் ஆவணங்களில் வந்திருந்தால் கட்டாயம் அந்த முன் ஆவணங்களில் உள்ள பொது அதிகார ஆவணத்தின் அசல் கண்டிப்பாக வாங்க வேண்டும். ஒருவேளை பொது அதிகார ஆவணத்தில் பல்வேறு சொத்துக்கள் இருந்து ஒரு சொத்துக்களை மட்டும் உங்களுக்கு விற்கிறார் அப்படிங்கும் பொழுது அசல் ஆவணத்தை அவர் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் கிரய பத்திரத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார், இந்த பொது அதிகார ஆவணத்தில் இதர சொத்துக்கள் இருக்கிறதுனால அதன் நகலை நான் சார்பதிவாக சான்றிட்ட நகலை தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவணத்திலே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தால் நாம் நகலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு சொத்து, அந்த ஒரு சொத்துக்காக பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கட்டாயம் அந்த பொது அதிகார ஆவணத்தின் அசலை அந்த கிரயம் பெறுபவர் கட்டாயம் பெற வேண்டும். உயில் மூலம் வரக்கூடிய சொத்துக்களில் ஒரே ஒரு சொத்து மட்டும்தான் இருந்து அந்த சொத்தை நாம் கிரயம் செய்யும் பொழுது அந்த அசல் உயிலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த சொத்து உயிலில் பல்வேறு சொத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு சொத்தை மட்டும் உங்களுக்கு விற்கிறார் என்றால் அந்த அசல் உயிலை நாம் பெற முடியாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த அசல் உயிலை ஒரு சார்பதிவக சான்றிட்ட நகல் போட்டு அதை வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பணப்பற்று ரசீதில் நம்ம பணம் செலுத்தும் பொழுது கூடுமான வரையும் அந்த வங்கி வரைவோலை எடுத்து அதன் மூலமாக பணம் செலுத்துவது மிகவும் நல்லது, பாதுகாப்பானது. காசோலை கொடுத்து யாரும் சொத்துக்களை கிரயம் செய்ய மாட்டார்கள். காசோலை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. சில சூழ்நிலைகளில் சிலவங்க காசோலை கொடுத்து பண்ணுதாங்க, ஆனால் அது பாதுகாப்பற்றது. வரைவோலை டிடி டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லக்கூடியது தான் மிகவும் பாதுகாப்பானது. அப்போ அந்த சொத்தை வாங்கும் பொழுது அந்த சொத்துக்கானது வந்து சொத்து அப்படிங்கிறது தரையில் இருக்கக்கூடிய நிலம், அந்த நிலத்தை நாம் கையில் எடுத்து கொண்டு போக முடியாது. அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றுவதே கிரயம். அப்போ விற்கிறவர் அவர் கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களின் அசல்களையும் வாங்குபவர் வசம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கப்படும்பொழுது தான் அது முழுமையான கிரயமாகும். அப்போ அசல் ஆவணங்களை தான் அந்த பதிவின் பொழுது கைமாற்றம் செய்யப்பட வேண்டும். அது பத்திரம்னு எதுக்காக பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆவணத்தை அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், அந்த ஆவணம் தொலைந்து போய்விடக்கூடாது. இது போன்ற இன்னும் சில சங்கதிகளை அடுத்த தொடரில் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள், சொத்துக்கள்

நீதிமன்றங்களில் கிரையம் வாங்குவதில் உள்ள நடைமுறைகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை. அச்சம் என்பது மடமையிடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். சத்யபிரகாஷ் சாஷா திரிபாதி குரலில், தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

நேர்களை, இன்று காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சி கேட்கும் முன்பாக வருகிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.6.

0: நேரம் காலை 8:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், ஸ்ரீ சி சக்திவேல் அவர்கள்.
1: ராகங்களை தெரிந்து கொள்வதற்கு முதலில் சுரஸ்தானங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுரஸ்தானங்களை புரிந்து கொள்வதற்கு சரளி வரிசைகளை மீண்டும் மீண்டும் நாம் அபியாசம் செய்து கொள்ள வேண்டும், பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது சுரஸ்தானங்கள் நமக்கு புரிய வரும். இந்த சுரஸ்தானங்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் பாடுகின்ற 7 சரளி வரிசைகளிலும் ஒவ்வொரு வரிசைகளிலும் ஒவ்வொரு சுரமாக இணைத்து பாடுவதற்கு பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சுரங்களையும் நாம் இணைத்து பாடும் பொழுது தாளத்தை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தாளம் என்றால் என்ன? காலத்தை பகுத்து இயக்குவது. 2வது சரளியை நாம் பாடும் பொழுது

இந்த இரண்டாவது சரணியை பாடும் பொழுது முதல் சுரத்திற்கும் இரண்டாவது சுரத்திற்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த காலம் என்பது துறை சார்ந்த வார்த்தைகளில் நாம் பேசும் பொழுது, அதாவது இசைத்துறையில் நாம் பேசும் பொழுது காலத்திற்கு கார்வை என்று சொல்வார்கள். கார்வை என்பது ஒரு சுரத்திற்கும் அடுத்த சுரத்திற்கும் இடைப்பட்ட கால அளவை குறிக்கிறது. அடுத்து வரக்கூடிய சரளி வரிசைகளையும் இந்த முறையிலேயே நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது சுரஸ்தானத்திலும் தாளத்தின் அளவிலும் நாம் பயிற்சி செய்யும் பொழுது, அபியாசம் செய்யும் பொழுது இந்த ராகத்தினுடைய தன்மை வெளிப்படும். இந்த சரளி வரிசைகளை நாம் முறையாக அபியாசம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது சுரஸ்தானத்திலும் பாட வேண்டும், தாளத்தின் கால அளவிற்கு பாட வேண்டும். இப்படி பாடும் பொழுதுதான்

0: ராகத்தின் ஸ்வரூபம் தன்மை வெளிப்படும். இந்த தன்மை வெளிப்படும் பொழுது நாதம் வெளிப்படும். இந்த வரிசைகளை நாம் அபியாசம் செய்து கொள்ளும் போது நாதம் இருக்க வேண்டும், தாளம் இருக்க வேண்டும், ராகம் இருக்க வேண்டும். இதனை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தனது குயில் பாட்டில் பாடும் பொழுது நாதம் நாதம் நாதம் நாதத்தேயோர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம் என்றும், தாளம் தாளம் தாளம் தாளத்திற்கோர் இடையூர் உண்டாயின் கூளம் கூளம் கூளம் என்றும், பண்ணே பண்ணே பண்ணே பண்ணிற்கோர் பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே என்று பாடுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இதை மனதில் வலித்து கொண்டு நாம் பாடும் பொழுது சுரஸ்தானங்களிலும் தாளத்தின் அளவுகளிலும் ராகத்தின் தன்மையை புரிந்து கொண்டு பாடினால் இசையை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும்.
1: நேர்கள் இதுவரை வேதமும் நாதமும் கேட்டீர்கள். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். தொடர்வது திரை இசை. தேவா இசையில் ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் குரலில் பாடல் கேட்கலாம். ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் காலை 8:40.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா மன்னா.
3: என்ன, என்னை கடமையில் இருந்து தட்டி எழுப்பியது யார்? என்னை எழுப்பி டிஸ்டர்ப் செய்து விட்டு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கிறது?
2: மன்னா, அரண்மனையில் சும்மா தூங்கிக் கொண்டுதான் இருந்தீர்கள். அதை போய் கடமை என்கிறீர்களே, அதை நினைத்தேன் சிரித்தேன்.
3: சிரிக்காதீர் மந்திரியாரே, வெளியே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியே இறங்கி ஒரு வேலையும் செய்ய இயலவில்லை. அதனால் அரியணை இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது சிறிய அசதியில் தூங்கி விடுவது சகஜம்தானே? சும்மா இருக்கும் போது போர் அடிக்கத்தானே செய்யும்.
2: போர் அடிக்கிறதா? அப்படியே ஏதாவது இன்டோர் கேம்ஸ் விளையாட வேண்டியதுதானே?
3: இது ஒரு சரியான யோசனை. ஆனால் அப்படி என்ன விளையாடுவது? என்ன விளையாட்டு? வீட்டில் இருந்தபடி நமது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க என்று ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வருகிறதே, அதில்
2: மன்னா இது விளையாட 3 விதமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளாக மாறி பேச வேண்டும். அதெல்லாம் தங்களுக்கு கஷ்டம் மன்னா.
3: அப்படியெனில் சவாலே சமாளி என்ற ஒரு கேம் ஷோ வருகிறதே, அதில் விளையாடினால் என்ன?
2: அதில் 3 சவால்கள் உங்களுக்காக காத்திருக்கும். நினைவு திறன், சோதனை திறன், கிரியேட்டிவிட்டி.
3: ஐயோ, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
2: அப்படியெனில் மன்னா, தங்களுக்கு சரிப்பட்டு வரும் விதமாக ஒரு போட்டி இருக்கிறது. அதில் வேண்டுமென்றால் தாங்கள் கலந்து கொள்ளலாம்.
3: அப்படியா? என்ன போட்டி என்று கூறுங்கள், உடனே கலந்து கொண்டு பரிசை வென்று விடுவோம்.
2: அந்த போட்டியின் பெயர் ஸ்பேஸ் அவுட் காம்படிஷன்.
3: போட்டியின் பெயரே வித்தியாசமாக இருக்கிறது.
2: போட்டியும் சற்று வித்தியாசமானதுதான்.
3: சரி, இந்த போட்டியில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
2: ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
3: ஒன்றுமே செய்யாமல் எப்படி போட்டியில் வெற்றி பெறுவது? இல்லை, எனக்கு புரியவில்லை.
2: 1.5 மணி நேரம், 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த போட்டியில் போட்டியாளர்கள் அனைவரும் சும்மா அமர்ந்திருக்க வேண்டும். அங்கு அசைந்து ஆடிக்கொண்டு இருக்க கூடாது. ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கொட்டாவி விட்டு கொண்டு தூங்க கூடாது. வானத்தை விரித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதுவும் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்க வேண்டும்.
3: மந்திரியாரே, போட்டி நமக்கு ஓரளவு ஒத்துதான் வருகிறது. என்றாலும் அந்த தூங்குவதுதான் சற்று இடிக்கும்.

0: ஆமாம், இது எங்கே நடைபெறுகிறது, யார் நடத்துகிறார்கள்?
1: மன்னா, இது ஜப்பான் நாட்டின் சியோல் நகரில் நடத்தப்படுகிறது.
0: இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும்?
1: இதில் நிறுவனங்களில் வேலை செய்யும் கீழ்நிலை உதவியாளர்கள் முதல் அலுவலர்கள் முதல் பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என்று பல்வேறு துறையை சார்ந்த வேலை பார்ப்பவர்கள், மாணவ மாணவியர் என்று எல்லோரும் கலந்து கொள்ளலாம்.
0: சும்மா இருப்பதெல்லாம் ஒரு போட்டி என்று எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்?
1: இந்த நவீன உலகில் வேலை வேலை என்று சதா சர்வ காலமும் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு பறக்கிறார்கள் மனிதர்கள். எதிலும் அவசரம், எங்கும் அவசரம் என்று பதட்டப்படுகிறார்கள். இதனால் பலவிதமான நோய்களுக்கும் ஆட்படுகிறார்கள். அதனால் தான் இப்படி 1.5 மணி நேரம் எதை குறித்தும் சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்தால் நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்கும் என்றும், மூளையின் செல்கள் புதிதாக வளர்ச்சி அடையும் என்றும் இப்படி நடத்தப்பட்ட போட்டியை ஆராய்ச்சி செய்ததில் தெரிய வந்திருக்கிறது. நிதானத்தை கடைபிடிக்கும் போக்கு அதிகரிக்க வேண்டும். இதனால் பலவிதமான இன்னல்களையும் நோய்களையும் தவிர்க்க முடியும் என்பது மருத்துவர்களின் கருத்து.
0: அப்படியா கூறுகிறார்கள்? அப்படியெனில் அதையும் சோதித்து பார்த்து விடுவோம். இப்போது இருந்து 1.5 மணி நேரத்திற்கு நான் சும்மாவே இருக்க போகிறேன்.
1: ஓகே மன்னா, மணி அடித்து போட்டி ஆரம்பித்து விடுவோம். ஒரு யோகா மேட்டை எடுத்து விரித்து அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
0: ஓகே. முதுகு வலிக்கிறதே, அப்படி சற்று தள்ளி உட்காருவோம்.
1: மன்னா, அசையக்கூடாது, ஒரே இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும்.
0: தெரியும் மந்திரியாரே, சும்மா சும்மா சும்மாவே இருந்து தூக்கம் வருகிறதே.
1: மன்னா, கண்களை மூடக்கூடாது.
0: மந்திரியாரி, ஒரு 5 நிமிடம் கூட என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி 1.5 மணி நேரம் இருந்து சாதித்து காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை.
1: மன்னா, இது ஏதோ ஒரு திரைப்படத்தில் நடிகர் வடிவில் கூறுவார். எங்கே 1 மணி நேரம் சும்மா இருந்து காட்டு பார்ப்போம், அப்போதுதான் தெரியும் சும்மா இருப்பது எவ்வளவு கடினமான வேலை என்று. அது ஒரு வேளை உண்மைதானோ என்று என்ன தோன்றுகிறது. டூ நத்திங் காம்படிஷன் என்று அதற்குத்தான் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் போல.
0: மந்திரியாரே, இப்போது தெரிகிறதா நான் எவ்வளவு பெரிய வேலையை அரண்மனையில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: தர்புகா சிவா இசையில், சத்யபிரகாஷ் குரலில், நிமிர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:50. இனி கேட்கலாம்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
6: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: என்னை தேடி ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன். என்ன உங்க சந்தேகம்னு கேட்டேன். யாரு என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமே. அது சரி, உங்ககிட்ட பிரியமா பேசுற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னாரு. அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, உங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாம் சரியா போடும் அப்படின்னு. என்ன என்ன செய்ய சொல்றீங்கன்னாரு. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியா, அதிகமா நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வரிசையா சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு. அதாவது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. நமக்கு எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுற விஷயம் எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது கருத்து என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமா இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஒரு தவறை பண்ணிவிட்டு அந்த தவறுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை சார்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆறாவது கருத்து என்னன்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடிச்சது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்றாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும். எட்டாவது குறிப்பு என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் தெரியும். நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன், நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையா மாத்துறது. இது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். 11வது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில பேசணும், உள்

0: மனசு எவ்வளவு ஒட்டட பொழிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. 12வது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின்படி நடந்தா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமா நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்திலயும் நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோட நின்றுட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். ஒரு மெதுவா கண்ணை தொடச்சுக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்துல என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினைச்சு எழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால நல்ல நண்பர்களா பார்த்து நாம வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நம்ம வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சுலபமாக வெற்றி கிடைக்கும்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நெல்லை அடுத்ததாக எஃப்எம் ரெயின்போ 102.6 9.2 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி, இதை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றில் நம்ம பேசியிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி. ஆங்கிலத்தில் இதை இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தேவையோ அவசியமோ இல்லாமல் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்குவோம். நேரடியாக கடைகளில் போய் வாங்கவும் செய்வோம், ஆன்லைன் ஷாப்பிங் இணையதளத்துலேயும் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி தான் பொருட்கள் தேவையே இல்லாமல் வாங்கிட்டுருக்கிறாங்க. சும்மா போர் அடித்தா வாங்கலாம் ஷாப்பிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சும்மா சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இது நல்லா இருக்கே நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையே படுதோ இல்லையோ எப்போயாவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சி நம்ம இப்போ நிறைய பொருட்கள் நம்ம தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை

0: நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேர்களே, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நிலையின் முன் இணைப்போட 2561132 அப்படி இல்லைனா 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேச வராங்க முதல் நேயர், வணக்கம்.
1: ரம்யா மேடம், காலையில ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமார் மூலவர்த்தி மேடம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க, தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்?
1: அது உண்மைதான் மேடம். அதாவது எங்க எனக்கு வந்து கை வந்து எதை பார்த்தாலும் வாங்க சொல்லுவோம். ஆனா எங்க மனைவி கூடவே வருவாங்க. என்ன பின்னாடி நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு இதெல்லாம் கை கொடுக்காது, எல்லாம் கடைக்கு போறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுவா இருந்தாலும் ஏன்னா அவங்க கையில நான் பொறுப்பை படிச்சிடறாங்க, அப்பனாதான் நம்ம கொஞ்சம் கடல்ல இருக்க முடியும்.
0: செலவழிக்கும் போது செலவே பண்ணாம சிக்கனமா இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்க மாட்டோம் அப்படிங்கறதுதான் சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: அன்பு சகோதரிக்கு காலை வணக்கம் தெரிவிப்பது.
0: சொல்லுங்க.
2: அதாவது தேவையற்ற பொருட்களை மட்டும் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி செலவு கம்மியாதான் ஆகும். அதுக்கு நமக்கு அப்பப்ப தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கணும்.
0: ஆனா தேவையில்லாம நம்ம வாங்குறோமே, எப்பயாவது தேவைப்படும். இப்ப வந்து ஒரு பொருள் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு பொருள் நாங்க கொடுக்கறோம், பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவை ஒரு பொருள் தான், ஆனா ரெண்டு பொருள் நீங்க அப்ப நீங்க அந்த இடத்துல வாங்கிட்டு தானே போவீங்க.
2: இப்ப இந்த ஒரு நாலு நாளைக்கு தேவையில்லாத ஒரு 50 ரூபாய் சோப்பு வாங்கினா போதும். அதே ரெண்டு சோப்பு கொடுக்கும் போது என்ன நமக்கு எட்டு நாள் வரும்போது 8 நாள் கழிச்சு வாங்கதானே
0: போறோம். சரி, அப்ப அந்த இடத்துல நீங்க செலவை குறைச்சிக்கலாம். சில பொருட்கள் வந்து எப்பயாவது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குவோம் இல்லையா, அப்ப பேக், பெல்ட், ஷூ அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கே அப்படின்லாம் நிறைய பேர் வாங்கி வாங்கி வைப்பாங்க இல்லையா.
2: அது வந்து என்ன சேர்த்து கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி உள்ளவங்கள ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணும் சகோதரியை,
0: செலவழிக்காதவங்களை
2: வாங்க போறோம் சகோதரியை, நீங்க வரீங்களா சேர்த்துக்கலாம். இப்ப நாங்களே வந்து டூர் போனாலும் சரி, இல்ல ஒரு கோவில் என்ன போனாலும் சரிதாம்மா,
0: சரி
2: ரெண்டு பேர் போனாலும் சரி, இன்னும் ரெண்டு பேரை கேட்போம், நீங்க சேர்ந்து வரீங்களா, சேர்ந்து போனா செலவு குறையும்
0: வாங்கலாம். எது தேவையோ அதுக்கு ஏத்த மட்டும்.
2: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, உணவுக்கு மட்டும் சிக்கனமாக உடம்புக்கு ஏற்ற பொருளை வைத்து அனைவரும் சாப்பிட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பது குழந்தைகளாக கருத்து. வாய்ப்பு நன்றி.
0: நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திக்கலாம், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். ரம்யாவிற்கு தேனி மாவட்டம் சின்னமலும் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலாமா?
3: சொல்றேன்ப்பா.
0: ஆ சொல்லுங்க.
3: எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். ஆசையை கட்டுப்படுத்திட்டா, மனசையும் கட்டுப்படுத்திட்டா நம்ம தேவையில்லாத பொருளை வாங்கி குமிக்க மாட்டோம்ப்பா. பொதுவா வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைச்சமா எந்த பொருளையும் வாங்க மாட்டோம்ப்பா. கடைக்கு போறதுக்கு முன்னாடிப்பா ஒரு லிஸ்ட் போட்டுக்கறேன்ப்பா, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி, அதுக்கு ஏத்தவாறு பணத்தை கொண்டு போகணும்ப்பா.
0: கண்டிப்பா.
3: ஆனா நிறைய கையில இருந்தா கண்ணை பாக்குறப்போ வாங்கிட்டு ஆசை தூண்டும்ப்பா. குறிப்பா வந்து குட்டீஸ கூட கூட்டு போக கூடாதுப்பா. அது கடையில தொங்குற கடற்கரை பலூன் எல்லாம் என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கி வாங்கணும், அடம் பிடிக்கும்ப்பா. அப்ப ஒரு தேவையில்லாத ஒரு செலவு குறிப்பா பெண்களை தாக்க குறிவிச்சு வைக்கிறாங்கப்பா. ஏன்னா மனசு வந்து அலைவாயிப்பா, இந்த செலவு வேணும் அந்த செலவு வேணும், இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும் சொல்லி. அப்ப ஆசை குறைச்சிட்டா வந்து தள்ளுபடிக்கு போய் ஜாமான் வாங்குற வேலை இருக்காதுப்பா. குறிப்பா வந்து தொலைக்காட்சியில யூடியூப்ல வந்து பெண்கள் சமையல் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் நிறைய விளம்பரம் வருதுப்பா. நம்ம பெண்கள் என்ன செய்யறோம், காய கட் பண்ணது கட்டியே அருகாமல் இருந்தா போதும், அவன் விக்கிற பொருளை பூரா வாங்கினா ஒரு பிளாஸ்டிக்ல நிக்கிறாங்க, வாங்கி ஒரு வாரத்துல உடஞ்சு போகும்ப்பா. தேவையில்லாத செலவுப்பா. அதனால மனசு கட்டுப்படுத்திட்டு, ஆசையை கட்டுப்படுத்திட்டா தேவையில்லாத பொருளை வாங்கணும்னு சொல்லி எண்ணமே வராதுப்பா. நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம். தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவது தவிர்ப்பது எப்படி? இப்ப ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்துல இருந்து முகேஷ் ஸ்ரீ மதுமிதா குரலில் பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி. சொல்ல வராங்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் கருணாநிதி.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வீரநல்லூர் கருணாநிதி.
0: கருணாநிதி சொல்லுங்க, தேவையில்லாம பொருட்கள் வாங்குறதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்?
1: தேவையான பொருள் வந்து நமக்கு இப்போ அன்றாட யூஸ் பண்ணி நம்ம வீட்டுல என்ன யூஸ் பண்ணோம் அந்த பொருள் நம்ம எவ்வளவு நாள் வாங்கி வச்சுக்கலாமா, அது வந்து நம்ம வேலை ஆயிரும். அதாவது கொஞ்சம் ஒரு நல்ல பொருள் கிடைச்சுனா வாங்கி வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருள் இப்ப என்னோட வீட்டம்மாவெல்லாம் சேலைய வந்து சில வீட்டுல பக்கத்து வீட்டுல நம்ம தம்பி வீட்டம்மா அண்ணன் வீட்டம்மா பக்கத்துல ஏகப்பட்ட சேலையை வச்சிருக்கா ஒரு பீரோல் ஃபுல்ல.
0: என்
1: வீட்டம்மா தேவைக்கு என்ன எத்தனை சேலையோ அது மட்டும்தான்மா வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரிமா தேவையில்லாத நீங்க விதி கட்டுப்பாடு கொடுக்க இந்த சந்திரசேகர் வந்து விதியை மீறுதா? அது வானொலியில இருந்து
0: கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். கண்டிப்பா சொல்லிடுறோம்ங்கய்யா, கண்டிப்பா சொல்றோம் நிச்சயமா. நம்ம சிக்கனமா இருக்க முயற்சி செஞ்சாலே நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்றே எனும் இனிய நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களின் தொகுப்பே அதற்கு சாட்சியம்.
0: வணக்கம், அருமையான விளக்கங்களோடு வந்திருக்கீங்க.
2: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனமாமா
0: சொல்லுங்கய்யா.
2: போதும் என்கிற மனப்பான்மை எந்த மனுஷனுக்கும் இதுவரைக்கும் வந்ததா? சரித்திரமே இல்லை. என்ன நான் உள்பட வாழ்க்கைக்கு பொருள் தேவைம்மா, அதை விட அறிவு மிகவும் தேவைன்னு சொல்றேன். ஆனா வள்ளுவர் சொல்லி அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் வள்ளுவர். வாழக்கூடிய உயிரினத்துல அறிவாய் அறிவாய் பெற்ற இனம் மனிதன். இந்த இனத்துல இருக்கிறவங்க வாரி செலவு பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உறவுகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு கூலி தொழிலாளி தினசரி அந்த சம்பளத்தை வச்சு யோசிச்சு சிந்திச்சு சிக்கனமா செலவு பண்றான். இதுதான் இந்த நாட்டினுடைய நடப்பு. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்கம்மா. சொல்லுங்க, நீங்க தேவையில்லாம பொருட்கள் வாங்குறத எப்படி தவிர்க்கலாம்?
3: மேடம், நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாரும் கிடையாது. நான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சப்போர்ட்டு.
0: சரி,
3: அக்கா ஒரு அக்கா கொஞ்சம் சப்போர்ட்டு, அக்கா வீட்டுக்கார கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க வீட்டுல இங்க உள்ளவங்க யாரும் சப்போர்ட் மீதி எல்லாம் கிடையவே கிடையாது.
0: சரி,
3: எனக்கு மருமக சப்போர்ட் பண்ணுவாங்க. கோயில்பீட்ல பழனி மொபைல்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கும் போதுன்னா அவங்கதான் உங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க?
3: 1500 ஏறும் மேடம் மாசம் மாசம். அதுல 500 சேமிச்சு வச்சு கொலுசோ கம்மலோ எது வேணா வாங்கிக்கிற அந்த மாதிரி நான் பாத்துக்குவேன் மேடம். ஆடம்பரம் நான் தவிர்த்துருவேன் மேடம்.
0: ஓகே, அது தேவையில்லை அப்படின்னா தவிர்த்துருங்க.
3: நினைச்சாலும் அந்த எண்ணம் எனக்கு இருக்காது மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
3: நான் கட்டுப்பாட வாழ்ந்துக்கிறேன் மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா, அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம வருமானம் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம செலவு செஞ்சோம், இவ்வளவுதான் எனக்கு வருமானம், நான் இவ்வளவுதான் வந்து செலவு பண்றதுக்கு நான் ஒதுக்குவேன் அப்படின்னு நம்ம முன்னக்கூட்டியே ஒரு பணத்தை செலவு செய்யறதுக்கு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்மளுடைய செலவுகள் வந்து கட்டுப்பாடா இருக்கும், நம்ம தேவையில்லாம செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் பையா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி பேசிகிட்ருக்கிறோம். தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள்லாம் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த பொருள் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம போகும்போது அதை தவிர்த்து நான் வேறு பொருள் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு போட்டு போனோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் மற்ற பொருட்களை வாங்கலாம். இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி தான், சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருள் தேவையா இல்லைலாம் தெரியுது. எத்தனை பொம்மை இருந்தாலும் கூட நூறு பொம்மை கொடுத்தா அவங்க வாங்க தான் செய்வாங்க. அதனால் சில இடங்களில் அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறத நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் தேவையில்லாமல் நம்ம பொருட்கள் வாங்குறத தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க நேயர்கள். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: முத்துசெல்வம் கேபிசிலேருந்து பேசுகிறேன்
0: மேம். ம், சொல்லுங்கள் மேடம்.
1: மேம், நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் வந்து கொஞ்சமாக அமௌண்ட் இருக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை தான் நான் பண்ணுவேன்.
0: ஓகே, அப்படி வச்சா தேவையில்லாம செலவு பண்ணல தவிரலாம்.
1: இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள நம்ம மனசு மாறும், அப்படியே விட்டுறலாம். அது ஒரு ஐடியா. பிள்ளைங்களை கூட்டு போகும்போது நம்மளே ஒண்ணுன்னு சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணணும், இந்த அமௌண்ட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்னா. ஃபர்ஸ்டே நம்மளே ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டோம்னா பசங்க அமைதி ஆயிடுவாங்கன்றது என்னோட கருத்து.
0: ஓகே, நிச்சயமா நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணைறாங்க அடுத்த நேயர், வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். வருவது புதுக்கோட்டை மாவட்டம் கொனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அதாவது நல்லா இருக்கேன்ப்பா. அதாவது தேவையான பொருட்களை வாங்குவது தவிர்க்கணும் கேட்டீங்க.
0: ஆமா, தேவையில்லாமல்.
2: அதாவது அந்த அது வந்து நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஆசைகளுமே அதுக்கான காரணம். அதற்கு தவிர்ப்பது எப்படின்னா நம்ம யோசிக்கணும்ப்பா. இந்த பொருள் நமக்கு தேவையா? இத வாங்கினாக்க நம்ம காசு குறையமாகும், வீட்டுல பொருளை கொண்டே வச்சு இந்த வீடு அடைச்சுக்கும். அப்படி இருக்கிற போது நம்ம அந்த பொருள் நமக்கு தேவையாத வாங்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதுலதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். நம்ம மற்றவர்கள் வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்க அப்படின்ற பெருமைக்காகவும், அடுத்தவங்கள பெருமையா பீச்சுக்கிறதுக்காகவும் போய் நம்ம தேவையான பொருட்களை வாங்கி நம்மள நாமளே விட்டாலும். ஆமா, அதனால நமக்கு எது தேவையான பொருளோ அதை மட்டும் நமக்கு வாங்கி உபயோகப்படுத்திக்கினாவே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்பா. அதுதான் நம்ம அதை பத்தி நம்ம யோசிக்கணும். யோசிச்சு நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் இது வேண்டாம், முன்னாடி சொன்னது மாதிரி நம்மளுடைய காசும் போகும், இடத்தையும் அடைச்சிக்கும். அதனால நம்ம தேவையில்லாத பொருள்களை நமக்கு எந்த காரணத்தை கொண்டு நம்ம வாங்க வேண்டாம், தேவையானதை மட்டும் நமக்கு வாங்கிக்குவோம்.
0: நிச்சயமா, அருமையா சொல்லிக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்காக கொஞ்சம் ஒரு நாளை தள்ளி போடலாம். இன்றைக்கே நம்ம உடனே வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் தள்ளி போட்டு இது நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம்னு நம்ம முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நமக்கு வந்து தோணிரும், இந்த பொருள் வந்து இந்த பொருளோட முக்கியத்துவம் நமக்கு தெரிய வந்துடும். இந்த பொருள் நம்ம வாங்கலாமா, இல்லை இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தேவையில்லாமல் வாங்குறத தவிர்த்துக்கலாம். தொடர்ந்து நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் குரல், ஏஆர் ரஹ்மான் இசையில், மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விபரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-684-58 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் காலை 9:33 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாநகர் மணரை பரப்பாளையத்துலேருந்து சேரங்கசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: தேவையில்லாத பொருட்களா பொருட்கள்ங்களா? பொருள்கள்
0: பொருட்கள் பொருள்கள்
1: வாங்குவதை தவிர்ப்பது எப்படின்னு கேக்குறீங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு அத வந்து அம்மா கழிய அப்பா கழிய கூட்டினு
0: வச்சுங்களேன்,
1: அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படணும் கொடுப்பாங்க, இல்லைன்னா என்னது இது
0: மனங்களா
1: கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து கொடுத்து வச்சோம்னா கையில வச்சோம்னா செலவாயிட்டே இருக்குங்க. யாராச்சும் கொடுத்து வச்சுன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு தெரியுங்க எப்படி கொடுக்கணும்னு தெரியுங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு கொடுத்து
0: வச்சிட்டோம்னா
1: நம்ம தவிர்க்கலாம்ங்கிறது தலைமை கருத்துங்க.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம்

0: பாலசுப்ரமணியன் சார், உங்க இணைப்பு கொஞ்சம் தெளிவா இல்லை, கொஞ்சம் இறைச்சலாக கேட்கிறதே.
1: இப்போ கிளியரா இருக்கா?
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், இந்த என்ன சொன்னீங்க, இந்த வாழ்க்கையில பொருள் வாங்குறது
0: தேவையில்லாம நம்ம பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அதை நாம எப்படி தவிர்க்கலாம்?
1: வாழ்க்கையில மனிதன் வந்து கடைபிடிக்க வேண்டிய மூணு இது இருக்கு. அதாவது ஒரு பொருளை வாங்க நேரத்துல அவசியம், அனாவசியம், அத்தியாவசியம். இந்த மூணும் கடைபிடிச்சாச்சுன்னா பொருள் வாங்குறது ரொம்ப இருக்கும். அதாவது சில ஆட்கள் வந்து மார்க்கெட்டு போறாங்க, அதுல வந்து சீப்பா வாங்க ஏதாவது மீனோ இப்ப வெஜிடபிளோ ஏதோ வாங்குறாங்க. சீப்பா வாங்கிட்டு வந்தோம்னா பஸ் ஏறி வந்தோம்னா வீட்டுக்கிட்ட அதே மாதிரி பொருளை போட்டிருப்போம், அங்க ரொம்ப சீப்பா வாங்கிருப்பாங்கப்பா. இங்கே வந்தோன்னு ஒரு ஆசை, மனுஷனுக்கு ஆசை, பேராசை, இங்கேயும் வந்து அதே மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிக்கனமாகவும் நல்லபடியாக வாழலாம்.
0: கண்டிப்பா அருமையா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அவசியம், அத்தியாவசியம், அப்புறம் அனாவசியம் அப்படின்னு நம்ம எந்த அந்த கேட்டகிரியில் நம்ம பிரித்து நம்ம பொருட்கள் வாங்கணும்னா தேவையில்லாததை வாங்குறத தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யாரைங்கிருந்து பேசுறீங்க? கோட்டியப்பன் சார், சொல்லுங்க. நீங்க தினமும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டே இருக்கிறீங்களா? ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலந்துக்கலாம். நேத்திக்கு வரலையா? சரி, ஓகே ஓகே. சரி சரி, ஓகே ஓகே, நம்புறேன். சொல்லுங்க. இப்போ
2: ஒரு மாதம் ஒரு லிஸ்ட் போட்டோம், நம்ம தேவையான பொருட்களை மட்டும் குறைச்சு வாங்கிட்டோம்னா நம்ம வருமானமும் பொருட்களும் வேஸ்ட் ஆகாது.
0: கண்டிப்பா அந்த ஒரு மாசத்திலே நம்ம போய் போட்டுறணும். சரி சரி.
2: ஒரு மாசமும் அந்த லிஸ்ட் நம்ம போட்டு விட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில இருக்கும். நம்ம சரக்கு, தேவையான சரக்குகளை வாங்கிட்டு தேவையில்லாத சரக்குகளை வாங்கக்கூடிய ஒரு, வாங்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்.
0: நன்றி நன்றி. ஸோ அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு தேவையான லிஸ்டே போட்டு அந்த லிஸ்ட்டுக்கு இவ்வளவு பணம் ஆகும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம செலவுகள் இருக்கும், தேவையில்லாமல் பொருட்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. பாடலுக்கு பிறகு நீர்களை சந்திக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறத நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நேர்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போது, யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது நம்ம கையில் காசு எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஃபோன்லேருந்து எங்கேனாலும் சக்கு சக்கு சக்குன்னு அப்படியே நம்ம பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போவோம். அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கையில் கேஷாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா இவ்வளோ ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்குமே நான் வந்து மாத கடைசியில் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ நம்ம செலவு போயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அப்போ இந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திக்க முடியும். ஏதாவது ஒரு பொருள் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குகிறோம், இஎம்ஐ போட்டுலாம் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு நம்ம 1 மாதம் டைம் கொடுத்துக்கிடலாம். டைம் கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு தேவையான காசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்டு வரலாம். அப்படி நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி இஎம்ஐ போட்டு வாங்கும்போது அந்த செலவுகளும் ஓரளவுக்கு குறையும், நம்ம கையிலையும் ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம அந்த பொருளுக்கான ஒர்த்து நமக்கு தெரியும், அது நமக்கு தேவையா தேவையில்லை.

அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம காசை சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்குறத நம்மளால் தவிர்த்துக்க முடியும். இப்போ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்ரேயா கோஷல் குரலில் சாட்டை திரைப்படத்திலேருந்து பாடல்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நம்ம தேவை இல்லாமல் பொருட்கள் வாங்குவதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணையிறாங்க நேயர். யார் எங்கேருந்து அப்படின்னு கேட்டலாம். ஓகே, நேயருடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம எங்கே பார்த்தாலுமே நம்மளை சுற்றி விளம்பரங்கள் தான் இருக்குது. நம்ம ஃபோனில் நம்ம சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய பேர் அந்த விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம். நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன், இந்த பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பார்க்கும்போது நமக்குமே அந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்குமே, நமக்கும் அது பயன்படுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். சில சமயங்களில் இந்த இளைஞர்கள் குழந்தைகள் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொருள் க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியே நிறைய வாங்கி வைப்பாங்க. நம்மளாம் சில துணிமணிகளாகட்டும் சில பொருட்களாகட்டும் வாங்கி வச்சுட்டு, இது நானாக வாங்கி வச்சேன், அது வாங்கி வச்சு ரொம்ப நாளாக இருக்கும் போல இருக்குது, இது வாங்கினதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுக்கடுக்காக வாங்கி வச்சுட்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணில் தட்டுப்படும் போது தான் தெரியும் இது நாம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம தேவையே இல்லாமல் பொருட்களை நம்ம வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி குவிக்கும்போது அது ஒரு கட்டத்தில் அது குப்பைகளாக தான் போக போகுது.

அதனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்காக மட்டும் நம்ம செலவு செய்யணும். தேவையில்லாமல் மற்ற பொருட்களை வந்து நம்ம வாங்கி சேர்க்கக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர், வணக்கம். ஓகே, நேயருடைய இணைப்பு கிடைக்கல. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பசங்க திரைப்படத்தில் இருந்து பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. நேரம் காலை 9:56 ஆயிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம். இன்றைக்கி தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி, அதை பற்றி தான் பேசணும். மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர்லாம் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம், நம்ம அங்கே போய் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து பசியில் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக செலவழிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா வயிறு நிரம்ப சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க. தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறத தவிர்த்துக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறத தவிர்க்கலாம். செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட்டு வச்சுக்கணும். இவ்வளோ தான் என்னுடைய செலவு, இதுக்கு வீடு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கிட்டு கையில் லிஸ்ட்டோடு நம்ம போனோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது தான் தவிர்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். டி இமான் இசையில் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து 10:02 மனம் விரும்பிதை நிகழ்ச்சி இருக்குது. பொது அறிவு கேள்வி பதில்களோடு உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு வரலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமான் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்லே 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை வழங்கக்கூடிய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம இணையிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளையும் கேட்குறோம் பாடல்களுக்கு இடையிடையே. அதுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா தவறாமல் கால் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், ஒடையாம்பில இருந்து.
1: சொல்லுங்க சுதா, காலை வணக்கம். நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: உங்களுக்கு காலை வணக்கம். எனக்கு வந்து நீதானே பொன் வசந்த படத்துல இருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன்.
1: சூப்பர் பாட்டு கேட்போம் சரிங்களா?
2: நன்றி.
1: நேர்ல இந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம ஜிகே கேள்விக்குள்ளாக போயிடலாம். பனி சிறுத்தைகள் வாழக்கூடிய தேசிய பூங்கா எங்க இருக்குது? பனி சிறுத்தைகள் வாழக்கூடிய தேசிய பூங்கா எங்க இருக்கிறது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் வந்துட்டே இருக்கு பாடலுக்கு அப்புறமா.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பத்து மணி 9 நிமிடத்துல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நேயர் காத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கணேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
2: தடம் படத்துல வந்து இணையங்கிற பாட்டு.
1: சூப்பரான பாடல், மெலோடி பாடல் கேட்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னால் நம்ம ஜிகே கேள்விக்குள்ளே போயிடலாம். பனி சிறுத்தைகள் வாழும் தேசிய பூங்கா எங்குள்ளது அப்படின்றதான் கேள்வியாக கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்கள்.
1: ஆ ஓகே. ஒன்று வந்து கஞ்சன் சங்கா அப்படின்ற தேசிய பூங்கா, இன்னொன்று ஹமிஸ் அப்படின்ற தேசிய பூங்கா. இதில் எங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
2: கஞ்சன் சங்கா.
1: ஆ சரியான பதில், சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. கஞ்சன் சங்கா அப்படிங்கிற பகுதியிலையும் இருக்குது, ஹமீஸ் தேசிய பூங்காவிலையும் இருக்குது. என்ன விஷயம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, கஞ்சன் சங்கா அப்படிங்கிறது சிக்கிம்

இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா. இங்கே வந்து பனி சிறுத்தைகள் கூடவே சிவப்பு பாண்டா கரடிகளும் வாழுது. இங்கே 18 பெரிய பனிப்பாறைகள் இருக்குது. 70க்கும் மேற்பட்ட உறைந்த ஏரிகளும் இங்கே இருக்குது. இங்கே கஞ்சன்சங்காவில் இருக்குது. சரி, இப்போ வாங்க ஹமீஸ் பார்க்க போகலாம். ஹமீஸ் தேசிய பூங்கா இது லடாக்கில் இருக்குது. உலகத்திலேயே அதிக பனி சிறுத்தைகள் கொண்ட ஒரு தேசிய பூங்கா அப்படின்னா இந்த ஹமீஸ் தான். இந்த ஹமீஸ் லடாக்கில் இருக்குது. பனி சிறுத்தைகளோட வால் இருக்குது பார்த்தீங்களா, பனி சிறுத்தைகள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த பனி சிறுத்தைகள் வந்து பனி மேலே இருக்கிறப்போ நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது. இதோட வால் வந்து உடம்போட பாதி நிலத்துக்கு இருக்குமா, அதோட வால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர்வை மாதிரி, அந்த பனியிலேருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த வால் அப்படி சுருட்டி போர்வை மாதிரி வச்சுக்கோமா, அந்த வால் வந்து உடம்போட பாதி நீளத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனி சிறுத்தைகள் வந்து ஒரு தாவலில் 15 மீட்டர் தாண்டிடுமா. கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. சரி, அடுத்த ஜிகே கேள்விக்குள்ளே போயிடலாம். இந்தியாவின் வெள்ளை பாலைவனம் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் வெள்ளை பாலைவனம் எங்கே இருக்குது? இந்தியாவில் வெள்ளை பாலைவனமா? அப்படியா, அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், நிஜமாக இருக்குது. இது பற்றின சூப்பரான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நேரோட விருப்பத்தில் தடம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: பத்து மணி 15 நிமிடமாகுது. மனம் வருவதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். பாடல் கேட்கறதுக்காக நீர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. நேர், நீங்க பேசுறீங்க, ஆனா நீங்க பேசுறது தெளிவாவே இல்லை. பரவாயில்ல, நேர்காக நம்ம விருப்ப பாடல் கொடுத்துடலாம். பாடலுக்கு முன்னால நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா ஒரு கேள்வி, இந்தியாவில் வெள்ளை பாலைவனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கிற பாலைவனம் எது? தார் பாலைவனம். இந்த தார் பாலைவனத்தோட ஒரு பகுதி தான் இந்த வெள்ளை பாலைவனம். அதை வந்து ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வெள்ளை பாலைவனம் வந்து உப்பு பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் அங்கே இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகி உப்பு மட்டும் படிஞ்சு பல நூறு ஆண்டுகளை இறுகி இப்படி ஒரு பாலைவனம் உருவாகி இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய உப்பு பாலைவனங்களில் இதுவும் ஒன்று. காலையில் சூரியன் உதிக்கிறப்போ அந்த பாலைவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி பனி மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்குமா. இதே இது சாயங்காலம் சூரியன் மறைகிறப்போ அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடுமா. இது மட்டும் இல்லை, முழு நிலவு நேரம் இந்த பௌர்ணமியெல்லாம் வரும் இல்லையா, அந்த நேரங்களில் இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பிங்க் கலராக இருக்குமா. கேட்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வெள்ளை பாலைவனம் வந்து நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தோட ஒரு பகுதி. இது குஜராத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த தார் பாலைவனம் வந்து பஞ்சாப், ஹரியானா, இந்த குஜராத் இந்த மாதிரியான சில மாநிலங்கள் வரைக்குமே பரவி விரிந்து காணப்படுது. அடுத்த கேள்வி கேட்டுருமா? உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எங்கே இருக்குது? இதான் அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூண்டு கண்ணா இப்பது ஜோடு.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நேரில் உள்ள சூப்பரான பாடல்களையும் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். பொது அறிவு கேள்விகளும் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம கூட பேச இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்பேட்டிலேருந்து ராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜ், நிகழ்ச்சியில் என்ன விருப்ப பாடல் கேட்குறீங்க?
1: எம் குமரன் சொன்னா மகளிர்ந்து பாட்டு போடுறோம் மேடம்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கு பதில் தெரியுமா? ஆப்ஷன் கண்டிப்பா சொல்றேன். உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எங்கே இருக்கிறது? இதுதான் கேள்வி. உங்களுக்காக ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு ஹிமாச்சல் பிரதேசம், இன்னொன்னு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து இல்ல சார், நம்ம ஹிமாச்சல்ல தான் இருக்கு. நன்றி நன்றி, இணைப்பில் வந்ததற்கு. புதிய தகவலை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நம்ம அடுத்ததாக சூப்பரான பாடலை கேட்கறதுக்கு முன்னால் இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தை பற்றியும் அந்த கிரிக்கெட் மைதானத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் உலகத்திலேயே மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் இருக்குது. இதை வந்து சைல் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து ஒரு 2444 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 அடி உயரத்தில் இருக்குது. இதை 1893 உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த சைல் இராணுவ பயிற்சியோட விளையாட்டு மைதானமாக இருந்துகிட்ருக்குது. இங்கே கிரிக்கெட்லாம் விளையாடுறது இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ பள்ளியோட ஒரு விளையாட்டு மைதானமாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே மற்ற விளையாட்டுகளும் விளையாடுவாங்க. இதை பார்க்கறதுக்காக நமக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. இந்த பனி மூடிய இமயமலையை தொடர்கள் எல்லாம் நம்ம இங்கேருந்து ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். கிட்டத்தட்ட பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிரவுண்டுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம், சூப்பரான ஃபோட்டோஸையும் எடுத்துக்கலாம். உலகத்திலேயே மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் ஹிமாச்சலில் இருக்குது. அந்த மைதானத்துக்கு பேர் சைல் கிரிக்கெட் மைதானம். அடுத்த கேள்வி நம்ம போயிடலாம். தைவான் டிராவலக் அப்படின்ற இந்த நாவல் இந்த வருடத்தோட என்ன சிறப்புமிக்க விருதை வாங்கி இருக்குது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. பாடல் வந்துட்டே இருக்குது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேர்களை 10:30 ஆகுது. மனம் பெறும்பதை நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாடல் கேட்காங்க கேட்போம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பாறைங்கிட்ட இருந்து அருணா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் மேடம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் உங்க நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? அப்படின்றது கேள்வி. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எது ஒண்ணு சரியான பதில் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க.
1: ஒன்னு
0: வந்து சர்வதேச புக்கர் விருது, இன்னொன்னு ஞான பீட விருது. அது இல்ல. என்னங்க சார்? சர்வதேச புக்கர் விருது. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. சரியான பதில் வந்து சர்வதேச புக்கர் விருது தான். தைவான் டிராவலாக் அப்படின்ற நாவல் வந்து இந்த வருடத்தோடைய சர்வதேச புக்கர் விருதை வாங்கியிருக்குது. இதில் என்ன சிறப்பு? புக்கர் விருதை வந்து இந்த நாவல் வாங்கியிருக்கு அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் இருக்குது. என்னென்னா, மாண்டரின், அதாவது சீன மொழி, சீன மொழியிலிருந்து மொழியாக்கப்பட்ட ஒரு புத்தகம் புக்கர் பரிசு வாங்கிறது இதுதான் முதல் தடவை. இது இந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பயண கட்டுரை மாதிரி இருக்கும், தைவான் டிராவலர் அப்படின்றது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பயண கட்டுற மாதிரியே இந்த நூலை எழுதியிருந்தாலும் இது அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் வந்து தைவானை ஆண்ட ஒரு விதத்தை கதையாக, அதுவும் கற்பனையாக இப்படி எழுதியிருக்கிறாங்களே. அந்த நூலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? இது ஒரு கற்பனையான கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் வந்து தைவான ஆண்ட விதத்தை கொஞ்சம் கற்பனை கலந்து ஒரு கதையோடு எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த நாவல் இந்த வருஷத்துடைய சர்வதேச புக்கர் விருதை வாங்கியிருக்குது. அடுத்த கேள்வி போயிடலாமா? நன்னீர், அதாவது நதி நீர், டால்ஃபின்கள் அதிகம் வாழும் இடம் எது? டால்ஃபினா? டால்ஃபின்னா கடலில் தானே இருக்கும். நதி நீர்னு சொல்கிறீங்க, நதினா ஆறு தானே, ஆற்றுல கூடவா டால்ஃபின் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசித்தது கரெக்டு தான். நான் கேட்ட கேள்வியும் அது தான், நதி நீர் டால்ஃபின் அப்படின்றது. இது எங்கே அதிகம் வாழுது? இதுதான் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. இதுக்கு பதில் தெரியும்னா ஃபோன் பண்ணுங்கள். அது இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகில் படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கான பதிலும் சொல்லிடலாம். சூப்பரவே சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த நதிநீர் டால்ஃபின் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தவறாமல் கேளுங்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யவும் விவரங்களை தெரிந்து கொள்ளவும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் அழைக்கலாம் 044-249-8-64-58. நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். சுப்ரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக சரியான பதிலை சொல்கிறதுக்காகவும் விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் நேர் காத்துட்ருக்குறாங்க. பேசலாம், வணக்கம்.
1: காலை வயல் அறிவுப்படுத்தி காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்கிறது யாரு?
1: அரியலூர் மாவட்டம்
0: சிலுவைச்சேரி சின்னதுரை. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ரெட்டு படத்தில்
0: பாடல் கேட்டுடலாம். நிச்சயமாக கேட்டிருப்போம். ஜி கே கேள்விக்குள்ள போவோமா?
1: சொல்லுங்க.
0: ஆ, நதி நீர் அதாவது நன்னீர் டால்ஃபின்கள் அதிகம் வாழக்கூடிய இடம்.

0: எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆ, ஒன்று இந்தியா, இன்னொன்று அமேசான், தென் அமெரிக்கா. எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: அமேசான் மேம்.
0: அமேசான்லேயும் இருக்குது, ஆனால் நமக்கு இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. நன்றி நன்றி. இந்தியாவில் கங்கை நதியில் இந்த நதி நீர் டால்ஃபின்கள் அதிகமாக இருக்குது. கங்கை, பிரம்மபுத்திரா, சம்பல் இந்த மாதிரியான ஆறுகளில் இந்த டால்ஃபின் வாழுது. இது வந்து உலக நன்னீர் டால்ஃபின்கள்லேயே 90% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்த டால்ஃபின்களுக்கு பறக்கிறப்போ கொஞ்சம் மங்கலான பார்வையோடு தான் பறக்குமா. இந்த டால்ஃபின்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய தேசிய நீர் விலங்கு அப்படின்னு சொல்லி 2009 அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டால்ஃபின் வந்து பார்க்குறதுக்கு நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரியே இருக்குமா, அந்த ஃபேஸ் வந்து அப்படி இருக்கும், சிரிக்கிற மாதிரியே இருக்கும் டால்ஃபின். இந்த நன்னீர் டால்ஃபின்கள் வந்து அழிந்து வரும் உயிரினங்களுடைய பட்டியலில் இருக்குது. இந்த டால்ஃபின்களை உள்ளூர் மக்கள் வந்து சுசு, சிகு இந்த மாதிரியான பெயர்களில் கூப்பிடுறாங்க. ஆசியாவிலேயே டால்ஃபின்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரே பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் நம்ம கங்கை டால்ஃபின் சரணாலயம் தான். சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் மலை ரயில் எது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை ரயிலில் எது முதலாவதாக நம்ம வந்து இருக்குது, ஓடக்கூடிய முதல் மலை ரயில் எது அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாடலுக்கு, அப்புறமா நாமளே தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்லையும் 10:48 நிமிடம் ஆகுது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேர் யாரு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? சந்திரகலா. சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க? இந்தியாவின் முதல் மலை ரயில் எது அப்படின்றது கேள்வி. இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு டார்ஜிலிங் மலை ரயில், இன்னொன்னு நீலகிரி மலை ரயில். எதுவா இருக்கும்?
3: நீலகிரி
2: இல்ல, அதுக்கு முன்னாலேயே டார்ஜிலிங் மலை ரயில் வந்து பயணத்தை ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த டார்ஜிலிங் மலை ரயில் வந்து 1881 திறக்கப்பட்ட முதல் மலை ரயில், டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரடு முரடான மலை பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட சிறந்த ஒரு பொறியியல் நுட்பத்துக்காகவே 1999 இந்த ரயிலை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நீலகிரி மலை ரயில் வந்து அதுக்கு அப்புறமா தான் அது பயன்பாட்டுக்கே வந்துச்சு. நீலகிரி மலை ரயில் வந்து நீராவி என்ஜினில் போகக்கூடிய ஒரு மலை ரயில். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இயற்கை அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போக

இருக்கக்கூடிய இந்த சூப்பரான மலை ரயில் பாதை வந்து 1908 கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மலையில் ஏறி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுக்கு ஸ்பெஷலாக பற்சக்கரங்களை வந்து பொருத்தி இருக்கிறாங்க. இன்னும் சூப்பரான தகவல்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு ஜிகே கேள்வியை நான் உங்களுக்கு கேட்குறேன். என்ன அப்படின்னா, 100 மேற்பட்ட மலை சுரங்கங்களில் பயணிக்கக்கூடிய ரயில் எங்கே இருக்குது? இப்போ தான் நம்ம மலை ரயில் பற்றி பார்த்தோம். அடுத்த கேள்வி என்னென்னா, இது ட்ரெயின் போகுது ஆனால் அது போகிற பாதையில் மலை இருக்குது, அந்த மலையில் வந்து நிறைய சுரங்கங்கள் அமைஞ்சிருக்கு, அதாவது 100 சுரங்கங்கள் இருக்குது, அப்படி பயணிக்கக்கூடிய ரயில் என்ன ரயில், அது எங்கே பயணிக்குது? இதுதான் நிகழ்ச்சியோட நிறைவான பொது அறிவு கேள்வி. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டெல்லாம் வாகை சூடவா திரைப்படத்தில் இருந்து

0: நேரில் நம்ம மனம் பெறுமதி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேயர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் அமுதா மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: குமிக்கி படத்துல இருந்து சொயின் சொயின் அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். நிகழ்ச்சியோட

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் அமுதா மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: குமிக்கி படத்துல இருந்து சொயங் சொயங் அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். நிகழ்ச்சியோட நிறைவு ஜிகே கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: சொல்லணுமா? சரி, ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எதுன்னு ஒண்ணு சொல்றீங்களா? நூறுக்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்களில் பயணிக்கக்கூடிய ரயில் எங்கு பயணிக்கிறது அப்படின்றதான் கேள்வி. நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கல்கா சிம்லா ரயில், இன்னொன்று மாதேரைன் ரயில். எங்கே இருக்கும்?
1: நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது மேடம்,
0: ஃபஸ்ட்டு சொன்னது தான். அது பேர்லாம் வாயில் வரல, ஆனால் அதுதான் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமாம் மேடம், அது எனக்கு வாயில் வரல.
0: சரி, ஓகே, அதான் ஆனால் சரியான பதில். கல்கா சிம்லா ரயில் தான் சரியான பதில். இந்த ரயில் பயணிக்கக்கூடிய அந்த பயண பாதையில் நூறுக்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்கள் அமைஞ்சிருக்குது. ஹரியானாவிலிருந்து ஹிமாச்சல் பிரதேசம் வரைக்கும் போகுது இந்த மலை ரயில். 1903 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மலை ரயிலில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட சுரங்கங்கள், அப்புறம் கண்கவர் வளைவுகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு மலை ரயில் சொன்னோம் இல்லையா, மாதேரன், இதுவும் ஒரு மலை ரயில் தான். மகாராஷ்டிராவில் இந்த ட்ரெயின் ஓடுது. ஆனால் இங்கே இந்த பயணப்பாதையில் 100க்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்கள்லாம் கிடையாது. இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கிறது இந்த கல்கா சிம்லா ரயில் மட்டும்தான். நேரில் இன்றைக்கி மனம் வருமதே நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. நேர்களோட விருப்ப பாடல்களையும் அட்டகாசமான ஜிகே கேள்விகளையும் கேட்டு ரசித்தும் நிகழ்ச்சியில் அவ்வளோ நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஒலிக்க இருக்கும் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கமும். அதனைத் தொடர்ந்து மனித நாடும் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது.

தாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் உள்ளூர் தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. பனிபடர்ந்த மலைகளுக்கு நடுவே பசுமையான ஒரு பள்ளத்தாக்கு, அதில் இயற்கையாக பூமியிலிருந்து வெந்நீர் வரக்கூடிய, வெந்நீர் ஊற்றுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம்தான் பூகா பள்ளத்தாக்கு. புவி வெப்ப செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த பூகா பள்ளத்தாக்கு பற்றி தான் இன்றைக்கி நான் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: சிவந்திட
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த

0: கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6 இருந்து. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூகா பள்ளத்தாக்கு பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா லடாக். லடாக்கில் தான் சாங்தாங் பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு பகுதியாக இந்த பூகா பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்கு. லடாக்லேருந்து நம்ம இங்கே போகிறதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் ஆகுமா, அந்தளவுக்கு அந்த மலை பிரதேசம் அந்த ரோட்டில் நம்ம போகிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்றுகள், நிறைய ஏரிகள், அதை பார்க்குறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து வருவாங்களாம். அதுவும் எப்படி அப்படின்னா இயற்கையாகவே வெந்நீர் ஊற்றுகள் அந்த பூமிக்கு அடியிலேருந்து வருது. அந்த வெந்நீர் ஊற்றுகள் வந்து நம்ம அதை நம்ம தோளில் போடும்போது நம்ம தோல் நோய்கள் எல்லாம் போகக்கூடிய குணம் இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க. புவி வெப்ப சக்தியினால் உருவாகக்கூடிய இந்த வெந்நீர் ஊற்றுகளில் சல்ஃபர், போராக்ஸ் இந்த மாதிரியான கனிமங்கள், தனிமங்கள் எல்லாமே இருக்குதான். அதனாலேயே விஞ்ஞானிகள் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப சக்தியை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாங்களாம். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. சூரியன்லேருந்து, காற்றிலிருந்து, தண்ணீர்லேருந்து மின்சாரம் எடுக்கிற மாதிரி பூமியிலிருந்து உருவாகக்கூடிய புவி வெப்ப சக்தியிலிருந்தும் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த பூகா பள்ளத்தாக்கில் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயற்கையாகவே அங்கே வந்து வெந்நீர் ஊற்றுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்து ஒரு புவி வெப்ப மின் திட்டம் வச்சு நம்ம இங்கேருந்து அந்த புவி வெப்பத்துலேருந்து நம்ம மின்சாரம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. புவி வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது பூமியினுடைய மேல் பரப்புக்கு கீழே சிக்கியிருக்கக்கூடிய வெப்பம், அதிலிருந்து உருவாகக்கூடியதான் அந்த புவி வெப்ப ஆற்றல். இதில் வந்து குறைந்த கார்பன் உமிழ்வு தான் இருக்கும். சூரிய வெளிச்சம்லாம் அந்த மலை பிரதேசங்களில் பெரும்பாலும் இருக்காது. அப்போ அந்த இடத்துல தொடர்ச்சியாக மின்சாரம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பூகா பள்ளத்தாக்கில் அந்த வெந்நீர் ஊற்றுகள் போக வேறு என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. கேட்கலாம் பாடல் ஜெயச்சந்திரன் சுஷீலா குரலில், சூரக்கோட்டை சிங்கக்கோட்டை திரைப்படத்தில், சிங்கக்குட்டி திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பூகா பள்ளத்தாக்கை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா லடாக்கில் இருக்குது. சாம்பல் நிறத்தில் நல்ல அந்த பனி மலைகள் குன்றுகள், அதுக்கு இடையில் பச்சை பசியில் புல்வெளிகள்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூகா பள்ளத்தாக்கு. அதுக்காகவே இங்கே வந்து கேம்ப்புக்கு வர்றது, புகைப்படம் எடுக்கிறதுக்குன்னு நிறைய மக்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த யாக் வகையான அந்த மாடுகள், காட்டு குதிரைகள், செம்மறியாடுகள் அப்படின்னு நிறைய வகையான விலங்கினங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஏரிகள் நீரூற்றுகள்லாம் இருக்கிறதுனால இங்கே நிறைய பறவைகளும் வந்து வலசை வருமாமா. அதில் குறிப்பாக கருங்கழுத்து கொக்குகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடங்களில் இந்த பூகா பள்ளத்தாக்கும் முக்கியமான ஒரு இடமா இருக்குது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் கே சித்ரா குரலில் பாடல்.

கேட்டுட்டுருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது மணித்திருநாடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பூகா பள்ளத்தாக்கு பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். இங்கே இயற்கையாகவே நிறைய வெப்ப நீரூற்றுகள்லாம் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த புவி வெப்ப சக்தி அந்த மாதிரி இருக்குது. அந்த பூமியோட ஹீட்டில் அங்கே வந்து நல்லா அந்த நீரூற்றுகள் வந்து நல்ல வெந்நீர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இங்கே வேறு சுற்றி பார்க்குறதுக்கு வேறு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இங்கே நிறைய ஏரிகள் இருக்குது. அதில் குறிப்பாக சோ முரிரி அப்படிங்கிற ஒரு ஏரி கடல் மட்டத்துலேருந்து 4000 அடிக்கு மேலே உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் பனிபடர்ந்த மலைகளுக்கு நடுவே இந்த மாதிரி ஒரு ஏரி பார்க்குறதுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா? இங்கே ஏரிகளில் முக்கியமாக இன்னொரு ஒரு ஏரி சிறப்பானது எது அப்படின்னா, சோகார் அப்படிங்கிற ஒரு ஏரி. இது வந்து உப்பு ஏரி, பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதனால் அது வந்து வெள்ளை ஏரி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த படிமங்கள் எல்லாம் படர்ந்து அது அப்படியே உப்புகள் ரொம்ப படிஞ்சிருக்கிறதுனால அது நல்லா அப்படி வெண்மையாக வந்து காட்சி கொடுக்குதான். ஸோ இந்த ஏரியுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, சோகார் அப்படிங்கிற ஒரு ஏரியும். இங்கே பூகா பள்ளத்தாக்கு பக்கத்தில் நயோமா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம் ரொம்பவே அமைதியாக அழகான ஒரு சின்ன கிராமம் தான். இங்கே வந்து 100 வருட பழமையான புத்த மடாலயமும் இருக்குது தான். ஸோ இந்த மாதிரி பூகா பள்ளத்தாக்கில் சுற்றி பார்க்குறதுக்கும் ஏராளமான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா லடாக்குக்கு டூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூகா பள்ளத்தாக்கையும் பார்த்துட்டு வாங்க. நேரில் இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலேருந்து ஜெயச்சந்திரன் சுனந்தா குரலில் பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்போ ரெயின்போ 102.6 இருந்து இனி மணி திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமாம், தகவல்களை வழங்குறதுக்காக ரியோவும் வந்திருக்கிறேன். களக்காடில் நாளைக்கு விவசாயிகளுக்கான குறைத்தீர்க்கும் கூட்டம் நடக்க இருக்குது. களக்காடு புலிகள் காப்பக வனத்துறை சார்பாக இந்த குறைத்தீர்க்கும் கூட்டம் நடக்க இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கலாம். இந்த கோட்ட சாரகம் வனக்கோட்ட சாரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சோ அப்படின்னா இதை நீங்கள் தெரிவிக்கலாம்.
0: அடுத்ததாக வர்ற சனிக்கிழமை நம்ம திருநெல்வேலி நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடக்க இருக்குது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அசல் வழக்குகள், தொழிலாளர் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், குடும்ப வழக்கு, நில ஆர்ஜிதம், காசோலை வழக்குகள், அப்புறம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படாத முன் வழக்குகள், அந்த வங்கி கடன் வழக்குகள், இந்த மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் சமரச பேச்சுவார்த்தை வந்து நடக்குமா இந்த மக்கள் நீதிமன்றத்தில். நெல்லை மாவட்ட கோர்ட்டு வளாகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் வர்ற 13 சனிக்கிழமை காலை 10 தேசிய மக்கள் நீதிமன்றம் நடக்க இருக்குது. பொதுமக்கள் அவங்களுடைய வழக்குகள் ஏதாவது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அப்படின்னா இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அவங்க சுமூகமான முறையில் இதுக்காக தீர்வு காணலாம். இந்த தகவல்களோட இப்போ பாடல் கேட்கலாம். சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. கேட்டுட்டு மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து.
3: நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோருக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வர 17 அன்னைக்கு நடக்க இருக்குது. 17 அன்று காலை 11 அளவில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு இதுக்கான குறைதீர் கூட்டம் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய மனுக்களை இரட்டை பிரதிகளில் அடையாள அட்டை நகலோடு சேர்த்து அதில் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம்.
2: இப்போ மத்திய அரசு பணியிடங்களுக்கான பணியாளர் தேர்வு வாரியம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் 12,000 மேலே வேகன்சி இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு June 22 தான் வந்து கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த தேர்வில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இதற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமை நாளை 12/6/2026 அன்று காலை 10:30 இந்த பயிற்சி வகுப்பு வந்து தொடங்க போறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு. இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற பேரில் டெலிகிராம் சேனல் இருக்கும். அதில் எல்லா தகவல்களுமே அவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே நெல்லை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நேர் மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, பாளையங்கோட்டை ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரத்தில் இந்த தொழில்நெறி மையம் இருக்குது. போகும்போது நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் இதெல்லாம் கொண்டுட்டு போகணும். மேலும் தகவல்களுக்கு 9499055929 அப்படிங்கிற தொலைபேசி எண்களில் கால் பண்ணலாம். 9499055929 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆமாம், இந்த SSC இது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குது. ரயில்வேஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கும், TNPSC-ஆக இருக்கட்டும், TNUSRB-ஆக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வெல்லாம் இருக்குது. இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டு மையம் வந்து பயிற்சியும் இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு நீங்கள் கூட டீச்சராக போகலாம், அதாவது பயிற்றுனராக நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் வந்து டீச் பண்ண போகணும்னா 1 hour-க்கு 800 rupees அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அரசு விதிகளுக்கு உட்பட்டு இந்த 1 hour-க்கு 800 rupees வழங்கப்படும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பயிற்சி வழங்க விருப்பப்பட்டீங்கன்னா, வர 15 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது வந்து மின்னஞ்சலில் தான் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், STUTYCIRCLETVILI அப்படின்ற இந்த ஜிமெயிலில் போய் நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட ரெசியூமை வந்து நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு அவங்க சரியான விதத்தில் பார்த்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கூட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் அதில் பதிவிடலாம். அதுக்கான எண்ணையும் நான் சொல்கிறேன், 9499

0: 0055129 அப்படின்ற இந்த நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த நம்பர்லேயே நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு எந்த மெயிலுக்கு நாங்கள் சென்ட் பண்ணணுங்கிற விவரத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் டீச்சிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இதுக்காக அரசு விதிகளுக்கு உட்பட்டு அவங்க மதிப்பூதியமும் கொடுக்குறாங்க.
1: இந்த தகவல்களோட இப்போ பாடல் கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சின்ன பூவே மெல்ல பேசி திரைப்படத்துலேருந்து பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு.
1: நம்ம நெல்லையில் சிங்கப்பெண் ரோந்து பணி துவங்கி இருக்கிறாங்க. குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பு பண்ணுறதுக்காக இந்த சிங்கப்பெண் ரோந்து பணி வந்து துவங்கி இருக்குது. சிறப்பு அதிரடி படையினருக்கு வந்து பல்வேறு விதமான சிறப்பு பயிற்சிகளும் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக துப்பாக்கி ஏகக்கூடிய பயிற்சியும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம பகுதியில் சிங்கப்பெண் ரோந்து பணி துவங்கி இருக்கிறதா அறிவுறுத்திருக்கிறாங்க.
0: பெண்களுடைய துணிச்சலை பாராட்டும் விதமாக பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வந்து வழங்குவாங்க ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவில் நம்மளோட தமிழக அரசு சார்பில். இதில் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் அப்புறம் 500,000 ரூபாய் பணப்பரிசும் வந்து வழங்குவாங்க. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பெண்கள் தமிழகத்தில் பிறந்தவராக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஒரு பக்கத்து அளவுக்கு அந்த நபரை பற்றியும் அவங்க என்ன துணிச்சலான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த நபரினுடைய சுய விபரம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இதெல்லாத்தையும் சேர்த்து நிரப்பி அவங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும். awards.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளம் வழியாக அவங்களுடைய பெயர், பிறந்த தேதி, முகவரி, கல்வி தகுதி இந்த மாதிரி அவங்க என்ன துணிச்சலான செயல் செஞ்சுருக்கிறாங்கன்னு அந்த விவரங்கள், அதுக்கேற்ற அந்த புகைப்படங்கள் எல்லா விவரங்களோடு அனுப்பி எப்போ அனுப்பணும் அப்படின்னா 19/6/2026 அந்த தேதிக்குள்ளே அனுப்பணும். அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக இன்னொரு தகவலையும் நம்ம நிறைவு தகவலாக சொல்லிடலாம். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பெறுறதுக்கு மாணவர்கள் சேர்க்கை இப்போ துவங்கி இருக்குது. நம்ம நெல்லை மேடை தலைவாய் குமாரசாமி மேலாண்மை நிலையத்தில் இந்த 2026-27 கல்வியாண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய முழு நேர பயிற்சிக்கு மாணவர்களுக்கான சேர்க்கை துவங்கி இருக்குது. இதற்கான விவரங்களையும் நம்ம இணையதளத்தில் போய் பார்க்கலாம். www.tncu.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சிக்கான நிபந்தனைகள், விளக்கங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் இருக்குது. TNCU அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கு 100 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. July 20 தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்க. முழு விவரங்களை தெரிஞ்சுக்க இணையதளத்தை பாருங்கள்.
0: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் வந்து முழுநேர பயிற்சிக்கான மாணவர் சேர்க்கை வந்து நடக்குது. இதுக்கான விவரங்களை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.tncu.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதுவரைக்கும் மணித்திருநாடு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினோம். நான் ஆர்ஜி ரம்யா
1: மற்றும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளரியோ.
0: நிறைவான பாடல் கேட்கலாம். அம்மன் கோயில் கிழக்காலய திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து நினைச்சிருக்கேன் எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

ஆன உடற்பயிற்சி. 1:55 நலம் தானா. காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள் பற்றி கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அம்மியில் அரைத்து வைத்து ஆக்கிய சமையல் அனுபவங்கள் பற்றி கேட்கலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நம்மோ ட்ரோன் திட்டம் பற்றி கேட்கலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தினமும் பின்பற்றக்கூடிய எளிமை

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் ஆஜே ரம்யா.
0: என்ன ரம்யா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் திவ்யா. அதாவது இன்னைக்கு நம்ம தோழிகள் கூட எதை பத்தி பேச இருக்கிறோம்?
0: எதை பத்தி பேச இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 12 மணி ஆயாச்சு. கபக்கபேனு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது இல்லையா?
1: ஆமா, எனக்கு இப்பவே பசி எடுக்க ஆரம்பிக்குது. எப்படா டிஃபன் பாக்ஸ் தரப்போன்னு உட்காந்துட்டு இருக்கேன்.
0: ஆமா, நம்ம வந்து ஒரு சமையல் சார்ந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட நம்ம கேட்க போறோம். என்ன அப்படின்னா, அம்மியில அரைச்சு வச்சு ஆக்கிய அந்த சமையல் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? இப்ப நமக்கு என்னதான் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்சி என்னதான் வந்தாலும், அந்த அம்மியில அரைக்கக்கூடிய அந்த சுவை, அந்த மசாலாவுடைய மனம், அதெல்லாம் வந்து இப்பவுமே நமக்கு நினைச்சா கூட அப்படி வந்து நாக்கிலே வந்து ஒரு ஒரு இது உண்டாக்குது இல்லையா, ஒரு சுவை டேஸ்ட்.
1: சின்ன வயசுல அம்மாக்கள் பாட்டிகள்லாம் உட்காந்து அம்மியில் அரைக்கும் போது நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த துவையில எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது.
0: இப்போ என்னதான் ரெடிமேட் பொடிகள் வந்தாலும், நம்ம அதில் அந்த தேங்காய் மசாலாக்கள் எல்லாத்தையும் வச்சு அரைச்சி குழம்பு பண்ணும்போது அது ஒரு தனி சுவை தான். ஸோ இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? அம்மியில் அரைச்சி ஏதாவது ஒரு சமையல் செய்யலாம் அப்படின்னா, எந்த ஒரு ரெசிபி இருந்தால் கூட அதை கூட எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தோழிகளை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் தோழியும் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: உங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல.
0: தோழிகளே, உங்களுடைய அம்மி அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கும்மி பாட்டு திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க? சுல்தானி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். உங்களுக்கு அந்த அம்மியில அரைச்சு வச்சு சமையல் செஞ்ச அனுபவம் எல்லாம் இருக்குதா?
1: அனுபவம் இருக்க நாங்க எங்க காலமே அம்மி தான். மசாலா பவுடரே கிடையாது, எல்லாமே முழுசு முழுசா அம்மியிலதான் அரைக்கணும். கொத்தமல்லியும் அம்மியிலதான் அரைக்கணும், பச்சலும் அம்மியிலதான் அரைக்கணும். அதனால நாங்க எல்லாரும் நல்லா, நான் எங்க வீட்டுல ரெண்டு அம்மி, என் வீட்டுல வயங்கி புதுசாவே போட்டிருக்கேன். நான் பம்பாய்க்கே ஒரு அம்மி கொண்டு போய்தானா பாத்துக்கிடுங்க.
0: எங்க போனாலும் என் அம்மியை நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி.
1: இது வரும்போது அது வரும்போது நான் பேர் பண்ணாம இருந்துட்டேன். எனக்கு அதுதான் நினைச்சு நினைச்சு, அது சின்ன குட்டி அம்மி. நாங்க சின்ன பிள்ளையில எங்க அப்பா எங்களுக்கு விளையாட கொடுத்தது அம்மி இதாவது கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்க மண் அரைச்சு விளையாடி இருப்பேன். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு.
0: நீங்க அம்மியில என்னென்ன சமையல்லாம் சூப்பரா செய்வீங்க?
1: எனக்கு அம்மியில அந்த காலத்துலதான் வெறும் பருப்பு, பருப்பு கரைப்போம் ரசத்துக்கு, வேற மீனுக்கு,
0: மீன் குழம்பு கரெக்ட்.
1: மீன் குழம்புக்கு தான் அதுலதான் அரைக்கணும். அந்த வத்தன்லாம் அரைச்ச கை காந்தம் வத்தலத்துக்கு தண்ணியில போட்டுருவேன். தண்ணியில போட்டுருந்த போது அம்மி இத வச்சு அரைச்சிருவோம். கொத்தமல்லி வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பொருந்திரும்பா ஈஸியா இருக்கும் அரைச்ச. அந்த அம்மியில வச்சு ஒரு துவையும் தின்னு பாருங்க,
0: அப்பதாங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? கேக்குது கேக்குது. அம்மியில அரைச்சு வச்சு செஞ்சு பாருங்க, அப்பதான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா, தோழியோட இனிப்பு கிடைக்கல பட் அழகா சொன்னாங்க. நீங்க அதுல நீங்க முதல்ல துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கப்பா, அப்ப தெரியும் அந்த அம்மியோட டேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம் ரம்யாமா, திவ்யாமா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம்.
2: ரெண்டு பேருக்கு வரல ஒண்ணு போல இருக்கு,
0: அப்படித்தான் இருக்கும்.
2: நல்லா இருக்கலாம்.
0: சரி,
2: பாட்டு ரம்யாமா நல்ல படிய, சூப்பரா படிதுமா?
0: ஆமா ஓகே. சாந்தியம்மா, நீங்க நேத்திக்கும் நிகழ்ச்சியில வந்தீங்களா? இணைப்பு நமக்கு கிடைக்கல. அம்மிங்கிறது வந்து வெறும் கல்லு கிடையாது, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு கலந்த ஒண்ணு. நமக்கு சமையலுக்கான ஒரு சமையல் கருவியா மட்டும் கிடையாது. இப்ப நம்ம திருமண மாதிரியான ஃபங்க்ஷன்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்குது. அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலயுமே நம்ம அம்மி ஒரு முக்கிய ஒரு இடம் இருக்கு.

0: கூட சொல்லலாம். முந்தியெல்லாம் அந்த சீர்வரிசை கொடுக்கும்போது அந்த அம்மிக்கல்லையும் கொடுப்பாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம ஏர்வாடியிலேருந்து சுல்தான் நீங்கள் சொன்னாங்களே, நான் எங்கே போனாலும் அம்மியை கொண்டுட்டு போவேன். அந்த காலத்தில் அப்போ வந்து பெரிய சைஸாக அம்மி இருக்கும். இப்போ காலத்துக்கேற்ற மாதிரி நமக்கு சின்ன சைஸாக அரைக்கிறதுக்கு சுடுவாக இருக்கிற மாதிரியான அம்மிகளும் நிறைய இருக்குது.
1: தொடர்ந்து நம்ம அந்த நினைவுகளை, அந்த சமையலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.
0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துலேருந்து அடுத்த சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நாங்கள் தோழிகள் கிட்ட அவங்க அம்மியில் அரைச்சி வச்சு ஆக்கின அந்த சமையல் அனுபவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க? இந்திரா சொல்லுங்க. என்ன வர மாட்டேங்குது, ஞாபகம் வர
1: மாட்டேங்குதா?
0: சின்ன வயசுல உங்க அம்மா பாட்டியை அரைச்சதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா?
1: ஆமா, அந்த காலத்துல வேற காலத்துக்கு மசாலா நறுக்குமான வாங்கி தஞ்சையில வெங்காயம் தச்சு அரைச்சி வைப்போம் நம்ம குழம்பு. இப்ப அப்படி யாரும் எந்த வீட்டுல ஆடிக்கு?
0: ஆமா,
1: வணக்கம். அப்படி ஒரு மன வணக்கம்.
0: ஆமா,
1: மூணு நாளைக்கு எச்சி கொடுப்போம், நல்லெண்ணெய் ஊத்தி அரைச்சி புளி தொயில அரைப்போம், அம்மியில மல்லி தொயில அரைப்போம், காண தொயில அரைப்போம். இப்ப அதெல்லாம் இல்லன்னு போயிட்டுமா, முச்சில அரைச்சி வேத்து போயிருது, கெட்டு சேருது. ஆமா, பேர்கால விழுந்து தனியா தெரியும். அப்போ நாங்க நாலு பேர் அக்கா தங்கச்சிய, என் தம்பி அப்படி சந்தோஷம் அக்காமார்கள் புள்ள மறந்தா வேத்து புள்ள கரிச்சி அவடலாம் அடிப்பான்.
0: பேறுகால மருந்து மட்டும் இல்ல, நிறைய எல்லா மருந்துகளுமே வந்து அம்மியில உரசி குடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நமக்குமே கூட சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த வேப்பிலையை அரைச்சு குடுக்கறது, எல்லா வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பா அம்மியில வச்சுதான் அரைச்சு கொடுப்பாங்க. வேப்பிலையை பார்த்ததும் எல்லாரும் பத்தடிக்கு நம்ம பறந்து ஓடுவோம், ஆனாலும் பரவாயில்ல இதை நீ குடிச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அந்த மாதிரி மருந்து அரைக்கிறதுக்குமே வந்து பெரும்பாலும் வந்து அம்மியை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு தந்த அம்மி பெரிய அம்மி கேட்டுக்கிறங்க.
0: அது சரி.
2: ஆமா, ரெண்டாவது எங்க அம்மா பெரிய அம்மியா இருக்குல்ல, ஒரு சின்ன அம்மி வேற வாங்கி தந்தாங்க. ஆமா, அதெல்லாம் அடிக்கடி அம்மி அரைக்கும் போது என் பிள்ளைய வந்து முதல படுத்துக்கிடும்.
0: கையுதான் இங்க கை பாரமா இருக்கு, முதுகும் பாரமா வேற இருந்திருக்கு உங்களுக்கு.
2: ஆமா, அவளுக்கு ஒரு ஆசையா இருந்து சரி பிள்ளைய சந்தோஷமா முதல படுத்துக்கேன்ட்டு நானும் சரி அம்மி அரைப்பேனா, என் தங்கச்சி மாதிரி விருந்துக்கறோம், அவரும் என் முதல படுத்துக்கிடுவோம். அவருக்கு இப்ப வயசு 24 வயசு ஆகுது. என்ன சொல்லுவா அம்மா, உங்க பெரிய முதல இவ்வாறு படுத்துக்கிறத மாசல அரைக்கும் போது அப்படின்னு சொல்லுவா. ஆமா, அவன் கேட்டு
0: அது நீங்க கஷ்டப்பட்டு இழுத்துறப்பீங்க, உங்க முதுகுல படுக்கும் போது அவங்களுக்கு நல்லா சுகமா இருந்திருக்கும். சூப்பர்மா. அம்மியினுடனே நம்ம சமையல் மட்டும் இல்ல, நம்மளோட அந்த குழந்தைகளோட சேர்ந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் கூட நல்லா இருக்குதான். அது கூட சொல்லி இப்ப நம்மளுமே எங்களோட வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன

0: எங்கள் பாட்டி வீட்டில் தான் அந்த பெரிய அம்மி, அது அரைக்க கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்படி அரைக்கும் போது நமக்குலாம் நம்ம கையை கையை ஊடலை, நம்ம அந்த டேஸ்ட் பார்க்கறதுக்குள்ள உடனே கையை நசிக்கிற போகிற, கையை விடாத அப்படின்னு வந்து நம்மளும் தள்ளி தள்ளி விடுவாங்க. ஆனால் அவங்க அந்த அம்மியில் அந்த துவையில் அரைக்கும் போது அதை எடுத்து நட்டுக்கை எடுத்து வச்சு அப்படி ஒவ்வொன்றா வலிக்கிறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் எங்களோட தம்பி தங்கச்சிங்களெல்லாம் சேட்டை பண்ணிட்டு,
1: அதே ஒரு கலை அந்த குளவிக்கல்ல வந்து அப்படி நட்டுக்க நம்ம நிப்பாட்டி வைக்கிறதுங்கிறது அது ஒரு தனித்திறமை. வலிகிட்டு வலிகிட்டு போகும், அதை எடுத்து நம்ம அதுலேருந்து நம்ம அந்த அரைச்சதை வலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அம்மி அரைக்கிறதுல ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்,
0: ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா?
1: ஆமாம். தொடர்ந்து இந்த தோழிகள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.
0: தில் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 இருந்து நம்ம நிகழ்ச்சி அன்னைக்குடைய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் ரம்யா மேடம், திவ்யா மேடம், வணக்கம். நான் வாசத்தை வந்து ஆனந்தி பேசுறேன்.
0: நலமா இருக்கும் ஆனந்தி, வாங்க சொல்லுங்க.
1: குமிழ்பாட்டுல அம்மி பாட்டு சூப்பர்,
0: நன்றி.
1: இப்ப எல்லாம் அம்மி எல்லாம் இருக்கு நிறைய வீடுகள்ல, துணி துவைக்க பயன்படுத்துறாங்க.
0: அதுவும் ஒரு வகையான கல் நல்ல வசதியா இருக்கேன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க.
1: உரல்ல குப்பரை கவுத்திடுறாங்க, அதுல உட்காந்துக்கிறாங்க, இதுல அடிக்கிறாங்க, எப்படி இருக்கு?
0: ஆமா இப்படியோ பயன்படுத்துறோம்ல கல்ல.
1: அதேதான் சொல்லா, அம்மியில இருக்கிறது துவையல் தான். நீங்க ரொம்ப ஸ்பெஷல் வந்து துவையல் தான். என்ன துவையல்னாலும் அவ்வளவு ஒரு வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். அரைக்கும் போதே அப்படியே எடுத்து வாயில வச்சுக்கோமா அப்படின்ட்டு இருக்கும். இது இந்த மழை பெய்யக்கூடிய இந்த ரம்யமான நேரத்துல அந்த மாதிரி ரம்யமா இருக்கும்.
0: ஆனா அரைக்கும் போது அந்த வலி தெரியும் இல்லையா?
1: வலி தெரியும், கண்டிப்பா வலி தெரியும். அதுக்காகதான் இப்போ அவங்க பவர் கட்னா என்ன பண்றாங்கன்னா, புளி ரசத்தை தாளிச்சு உருளைக்கிழங்க சிக்கன் மசாலா போட்டு வறுத்து வச்சிடறாங்க. வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா எங்கிட்ட இருக்கு, மருந்துக்காக யூஸ் பண்றோம். நல்ல எக்ஸசைஸ் கூட, அப்பெல்லாம் ரொம்ப நோய் இல்லாம இருந்தாங்க. இப்ப எல்லாம் மிஷின் வர போய் நம்மளும் மிஷின் மாதிரி ஆயிட்டோம்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனந்தி, நன்றி. நிகழ்ச்சியில இருந்ததுக்கு அவங்க சொன்னாங்களே, இப்ப எங்கப்பா பயன்படுத்துறாங்க, அதை துவைக்கிறதுக்கு தான்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த அம்மிக்கின்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னா அந்த துவையல் தான் இல்லையா?
2: ஆமா, துவையல். அந்த காலத்துல குழம்புகள் எல்லாத்துக்குமே வந்து மசாலா அரைக்கிறதும் அம்மி பயன்படுத்திருக்காங்க, மருந்துக்கு பயன்படுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் மருதாணி அரைக்கிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு சில பேர் அந்த 2-3 அம்மி இருக்கும்போது, இதுல சமையல்ல நீ மருதாணி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மியில அரைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுவும் அம்மியை பொறுத்த வரைக்கும் அதை பழக்கிறதுங்கிறது ஒரு தனிக்கலை. புதுசா வாங்கியிருக்கும்போது அவங்க அந்த கொத்தி தருவாங்க. அதுவும் அந்த காலத்துலலாம் அம்மி கொத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வருவாங்க, ஊர் ஊராக வருவாங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு அம்மியை கொத்துவாங்க. அம்மியை வந்து யூஸ் பண்ணால் நல்லா ஷைனிங்காக தேஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து கொத்துனா தான் நல்லா அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மி கொத்துறதுக்கெலாம் கூட வருவாங்க. அந்த அம்மி பழக்கிறதெல்லாம் கூட ஒரு நம்ம அரிசியோ ஏதோ ஒன்று போட்டு வச்சு அம்மியெல்லாம் பழக்குவாங்க. அப்புறம் தான் அந்த அதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் போகும் அப்படிங்கிறது. இன்னும் கூட நிறைய அந்த அம்மையை பற்றி சொல்லலாம், பேசிக்கிட்டே போகலாம். நமக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 12:39 ஆகிடுச்சு. நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில்
3: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு

0: வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில்

0: இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பபிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12:51 மறுபடியும் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியோட தான் இணைகிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில நம்ம தோழிகள் கிட்ட அம்மியில அரைச்சு வச்சு செஞ்ச அந்த சமையல் அனுபவங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. தோழிகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1333 அப்படிங்கிற எண்களுக்கு. தோழியும் வந்துட்டாங்க. வணக்கம். நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க? ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி. காயத்ரி சொல்லுங்க. நல்லமா இருக்கும்.
1: இப்ப
0: அது ஒண்ணுத்துக்கு தான் பயன்படுதுங்கிறீங்களா?
1: மிக்சி வந்தது எல்லாமே அரைக்க முடியாம
0: ஆயிடுச்சு.
1: என்ன பண்றது?
0: கண்டிப்பா நமக்கும் வயசாயிடுச்சு அப்படிங்கிறீங்களா? அரைக்க முடியலங்கிறீங்களா?
1: அரைச்சியும் முடியல. அந்த தோணம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்சியதான் எடுக்கும்.
0: டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ல சுத்துறதுக்கும் உட்காந்து இழுத்து இழுத்து அரைக்கிறதுக்கும் அது வசதியா இருக்குங்கிறதுனால இது யாரும் அரைக்கிறது இல்ல.
1: அரைக்க போறது கிடையாது. ஆனா இந்த அம்மியில அரைக்கிறது தான் நல்லது.
0: ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் நினைந்திருக்கு. நம்ம இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அம்மியில் அரைத்து வைத்து ஆக்கிய சமையல் அனுபவங்கள், தோழியோட அனுபவங்கள்லாம் கேட்டோம் இல்லையா ரம்யா?
2: ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அதுவும் அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மி அரைக்கும் போது என்னென்ன நினைவுகள்லாம் இருந்தது, யார் கூடலாம் சேர்ந்து உட்காந்து அம்மி அரைச்சாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் போயிருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னே சொல்லலாம்.
0: விரைவான தோழியை சந்திச்சிடலாமா? வணக்கம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், முகூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: முகூர்ல இருந்து ஜோதி, நீங்க நேத்திக்கு பேசல இல்லையா?
3: நேத்தா? திரையறிவில பேசிருக்கேன்.
2: இல்லையம்மா, வேண்டாமா. நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க சரிங்களா?
3: ஏதோ ஒரு நிகழ்ச்சியில மட்டும் கலந்துருமா?
0: ஆமா ஆமா ஆமா. நன்றிமா, உங்ககிட்ட பேசினதே மகிழ்ச்சி. அம்மிக்கல் வெறும் கல் மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒரு கலந்த ஒன்று. இப்போ என்னதான் அந்த காலமாட்டதுனால அதை நமக்கு சைஸ் சிறுசாக வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த அம்மியிலையும் கொஞ்சம் அரைச்சி பாருங்க. டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி ரொம்பவே ருசியாக இருக்கும் இல்லையா?
2: ஆமாம், நிச்சயமாக. வாய்ப்பு கிடைக்கும் போது அம்மிக்கல் அறுசுவை உணவை நீங்கள் ருசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட
0: தோழிகள் எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிக்கிறோம். இவ்வளோ நேரம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் அஜய் ரம்யா.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அப்போ திரைப்படத்திலிருந்து பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம்

0: 461 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi. The meeting will deliberate on measures to promote entrepreneurship, enhance skilling and create sustainable employment opportunities across the country. Discussions will also focus on collectively charting an implementation roadmap that leverages key enablers, including governance, digital public infrastructure and partnerships, while ensuring accountability and measurable impact. In a social media post, Mr. Modi said, guided by the spirit of cooperative federalism, center and states are working together to accelerate India's development journey. He added that the collective efforts of the center and states will play a pivotal role in realizing the shared vision of Viksit Bharat. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047, which emphasizes the well-being and development of every Indian regardless of age, region, gender or socio-economic background. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Finance Ministry announced that petrol blended with 22, 25, 27 and 30% ethanol has been exempted from

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எல்லாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. நலம் தானா நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செஞ்சா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பலருக்கு நேரம் ஒதுக்க முடியல, பலருக்கும் நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது.

நம்ம வீட்டிலேயே எல்லோருமே உடற்பயிற்சி செய்யலாம். அப்படி எல்லாராலும் தினமும் எளிதாக பின்பற்றக்கூடிய உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி என்னெல்லாம் அப்படின்னு சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நலம் தான நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த உடற்பயிற்சி செஞ்சாலுமே சரி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இதய ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே சீராக இருக்கும். இதனால் உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் வழியாக ஆக்சிஜன் முறையாக கொண்டு சேர்க்கப்படுது. கெட்ட கழிவுகள் அகற்றப்பட்டு புது புது செல்கள் எல்லாமே உருவாகுது. உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்மளுடைய அந்த கலோரி, உடலில் சேரக்கூடிய அந்த கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறையும், உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கும், மன அழுத்தம் சரியாகும், வாழ்வியல் மாற்றங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வராமல் இருக்கும். ஸோ எப்போவுமே புத்துணர்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறதுனால நம்ம மகிழ்ச்சியாகவே இருப்போம். உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அதனால தான் மருத்துவர்களுமே தினமும் ஒரு 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. எளிதாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வரக்கூடிய பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நலம் தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. எல்லோருமே பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தான். நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம், ஆனால் இப்போ அது குறைஞ்சி போச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பொருள் வாங்க போனால் கூட வண்டியில் தான் போகிறோம், நடந்து போகிறதில்ல. நடக்கிறது எப்போ குறைய ஆரம்பிச்சதோ அப்போயிலிருந்து நமக்கு நோய்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. இதற்கு ஒரு தீர்வாக மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங் போங்க அப்படிங்கிறது தான். வெளியில் வாக்கிங் போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை ரூம்லேயோ வாக்கிங் போகலாம்.

மொட்டை மாடியில் வாக்கிங் போகலாம். தினமும் குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாவது நடக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் அந்த 8 வடிவில் நம்ம நடைப்பயிற்சி செஞ்சோம் அதுனால் அது மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

6:25 கேட்டுட்டு நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி என்னென்னலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால 1 மணி நேரத்திற்கு 1 தடவை கொஞ்ச நேரம் எழுந்து நடக்கலாம். கழுத்து இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலாம். கை கால்களை லேசாக கொஞ்சம் நீட்டி மடக்கலாம். இப்படி ஏதாவது நம்ம உடல் செயல்பாடுகள் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் பலருக்குமே இந்த வாக்கிங் போகிறது நம்ம நடந்து போகிறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. அப்படிப்பட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் 1-10 நிமிஷம், மதியம் 1-10 நிமிஷம், சாயங்காலம் இல்லைனா நைட்டு 1-10 நிமிஷம் ஒதுக்கி நடைப்பயிற்சி செய்யலாம். சுகர் இருக்கிறவங்க மதியம் சாப்பிட்ட பிறகு 1/2 மணி நேரம் கழித்து நடைப்பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுக்குள் இருக்குமா. அதனால் முடிஞ்ச அளவு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நடங்க. நடக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா. வீட்டு வேலைகளே சரியா இருக்கு, இதில் எங்கே உடற்பயிற்சி செய்ய அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு எளிய பயிற்சி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு மாடிப்படி இருக்கு இல்லையா, அதை ஏறி இறங்கலாம். இது நம்ம கால் மூட்டு தசைகளுக்கு ரொம்பவே நல்லது. கடைக்கு போனால் கூட ஒரு மாடி ஏறுறதுக்கு கூட நிறைய பேர் வந்து லிஃப்டை பயன்படுத்துகிறாங்க. நம்ம லிஃப்ட்டுக்கு காத்திருக்க நேரத்தில் கடகடையான நம்ம படியில் ஏறி போயிடலாம். ஸோ படிக்கட்டுகளில் பயன்படுத்துறது நம்ம எல்லோரால முடியும் இல்லையா. இது ஒரு எளிமையான உடற்பயிற்சியும் கூட. வீட்டில் இருக்கும்போது வேறு என்னென்ன உடற்பயிற்சிகள் நம்ம எளிதாக பின்பற்றலாம் அப்படின்னா, வந்து ஸ்குவாட்ஸ் செய்யலாம். ஸ்குவாட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நாற்காலியில் அமர்றது மாதிரி நம்மளுடைய

விருப்பை தாழ்த்து செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. நம்ம ஸ்கூல்லலாம் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சேர் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி உட்காந்து எந்திக்கலாம், புஷ்அப் செய்யலாம், அதாவது தண்டால் எடுக்கலாம், கைகளை தலைக்கு மேலே நல்லா உயர்த்தி நம்மளுடைய குதிகாலையும் எக்கி நம்ம கொஞ்சம் நேரம் நடக்கலாம், படுத்துக்கிட்டே கால்களை நம்ம தூக்கி சைக்கிளில் பெடல் பண்ணுற மாதிரி கால்களை அசைக்கலாம், பக்கவாட்டில் படுத்துட்டு ஒரு காலை தூக்கி இறக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன உடற்பயிற்சி, நம்மளை உடல் செயல்பாடுகள் இருக்கிற மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்யலாம். இப்படி நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் நம்மளால் முடிஞ்ச சில எளிமையான உடற்பயிற்சிகளை தினமுமே பின்பற்றலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

தினமும் பின்பற்றக்கூடிய, எல்லாராலும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நலம்தான நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1:36 நிமிடமாயிட்டு என்னால் இப்படி உடல் அசைவுகளால் உடற்பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே இருக்குது. ஒரு எளிமையான பயிற்சி, மூச்சு பயிற்சி தான். எந்த அளவுக்கு நம்ம மெதுவாக மூச்சை உள்ளிழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுமெதுவாக மூச்சை எடுத்து மெதுமெதுவாக மூச்சை விடணும். நம்ம பதற்றமாக இருக்கிறோம் இல்லை கோபமாக இருக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு லேசாக இருக்கும், டென்ஷன் குறையும். இதே மாதிரி நம்ம யோகாவும் செய்யலாம். யோகாசனங்கள் செய்யும் போதும் நமக்கு ரிலாக்ஸாகவும் அதே சமயம் புத்துணர்ச்சியாகவுமே நம்மளால் உணர முடியும். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம், அது அந்த நாளையே நமக்கு வந்து உற்சாகமாக வச்சுருக்கும். உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நாளில் செஞ்சால் பலன் கிடைக்காது, அது தினமுமே செஞ்சால் தான் அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். தனியாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதை விட நம்ம துணையோடையோ நண்பர்களோடையோ குழந்தைகளோடையோ நம்ம சேர்ந்து செய்யும் போது தினமுமே நம்மளால் பின்பற்ற முடியும். அதனால் உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நலம்தான நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நலம்தான நிகழ்ச்சியில் தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பொதுவாக நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது ஹெவியாக செய்யாமல் கொஞ்சம் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு, அதுவும் எடுத்தோடனே ரொம்ப நேரம் செய்யாமல் முதல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் கூட்டி கூட்டி அப்படி நம்ம உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் தானே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து இல்லையா? அந்த சொத்து பாதுகாக்கிறதுக்கு தினமுமே உடற்பயிற்சி செய்யுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது. 1001 திரைப்படத்திலிருந்து பாடலோடு தொடர்ந்து நிதிருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: கல்வியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில, திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலாக அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலிப்பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில் செல்வன் ஜபராஜ்.
1: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினாரணை, குண்டாரணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: அரியலூரில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: ஸோ மழைக்காலங்களில் அலர்ஜி தான் ரொம்ப காமனாக வரும். அந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். அலர்ஜிங்கிறது வந்து எப்படின்னா அது ஹைப்பர் சென்சிட்டின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஒவ்வாமை கொண்டான அந்த அறிகுறிகள் அந்த இது இருக்கும். அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அலர்ஜி வரக்கூடிய இது இருக்கும். ஒரு சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி மழை நீர் இந்த மாதிரி இந்த சீசனில் அவங்களுக்கு இந்த மாதிரி குளிர்காலத்தில் மட்டும் அலர்ஜி வரும். அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்கோடுகும் முடியும் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு இது என்னென்னா இந்த சீசனில் வந்து இந்த வைரல் தொற்றுகள் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்மளுக்கு இந்த காமனாக அந்த வைரல் தொற்றுகள் இந்த அலர்ஜிக்கெலாம் நம்ம பார்த்து ஸோ அலர்ஜியில் பெரும்பாலும் காய்ச்சல் இருக்காது, ஃபீவர் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வெறும் மூக்கடைப்பு, சளி, இருமல் அந்த மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆன்டிஹிஸ்டமின் சொல்லுங்கள் அந்த மாதிரி மாத்திரைகள் அது மட்டும் ஒரு நாலஞ்சு நாள் போட்டு இது பண்ணால் போதும். கொஞ்சம் ஃபீவரோடு இருக்கிறவங்களுக்கு வைரல் தொற்று இருக்கும், அதுவும் வந்து நம்மளுக்கு அது வைரலாக இல்லைனா பேக்டீரியலாக. ஸோ நிறைய பேர் இப்போ ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்க, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு தான். ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லா இதுக்கும் தேவையில்லை. ஸோ வைரல் இது இந்த சீசனில் கொஞ்சம் காமனாக இது குழந்தைங்கள்லேருந்து அது நார்மலாக. இப்போ நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் பெருந்தொற்று நம்மளுக்கு பார்த்தோம். ஸோ அதுவும் வைரல் தான். ஸோ அந்தளவுக்கு பெரிய வைரஸ் இல்லாமல் இது ஒரு நார்மலாக ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். நம்மளாக ஒரு 5 days to 1 week அதுவே சாதாரணமாக இதாகும். மழை நீர் இந்த தண்ணீர் வந்து காதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? ஸோ பொதுவாகவே காதுக்குள்ளே வந்து நீர் எண்ணெய் இந்த மாதிரிலாம் போனோன்னா ஓட்டோமைக்கோசிஸ்ன்னு சொல்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கரும்பூஞ்சன்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளைப்பூஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வராது. யாருக்காவது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஆல்ரெடி காது

0: ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். நம்மளாக ஒரு 5 டேஸ் to 1 வீக்கில் அதுவே சாதாரணமாக இதாகும். மழை நீர் இந்த தண்ணீர் வந்து காதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? ஸோ பொதுவாகவே காதுக்குள்ளே வந்து நீர் எண்ணெய் இந்த மாதிரிலாம் போனோன்னா ஓட்டோமைக்கோசிஸ் சொல்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கரும்பூஞ்சன்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளைப்பூஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வராது. யாருக்காவது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஆல்ரெடி காதில் வந்து இந்த காதில் பட்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஹேர் பின் அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து லைட்டாக ஏதாவது சிராய்ப்புகள் இருக்கும் தண்ணி இந்த மாதிரி சேரும்போது, அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன அறிகுறினா நல்ல வலி இருக்கும், நல்ல அரிப்பு இருக்கும், காது அரிப்பு, காது வலி, காது அடைச்ச மாதிரி இருக்கும், சீல் வடியும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த பூஞ்சை இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மருத்துவம் கொடுப்போம். மக்கள் புரியறதுக்காக அது அழுக்குன்னு சொல்லுவோம், அது அழுக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வேக்சின் தான், அது மெழுகு இயர் வேக்சின் தான் சொல்லுவாது. காதிலே உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் தான். ஸோ நம்மளுக்கு நார்மலாக கண்ணீர், வியர்வை, விமிழ் நீர் எப்படி உற்பத்தி ஆகுதோ அந்த மாதிரி காதில். ஸோ இது வந்து சில பேருக்கு அதிகம், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு அதிகமாக வேர்க்கும் அந்த மாதிரி, சில பேருக்கு அதிகமாக விமிழ் நீர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது சில பேருக்கு அதிகமாக செய்யும். இது நம்ம காதுக்கு சேஃப்டி தான், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா தான் அது பிரச்சனை. ஸோ அதையுமே வந்து நம்மளாம் பட்ஸ் போட்டு எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பட்ஸ் போட்டோம்னா அது இன்னும் உள்ளே தான் தள்ளுவோம், தெரியாது, அது பட்ஸ்லலாம் வராது. ஸோ ரொம்ப சில பேருக்கு தான், ஸோ 100ல் ஒரு 4-5 பேருக்கு தான் ரொம்ப அதிகமாக அது சேரும். அவங்க மட்டும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் காது முகத்தொண்டை மருத்துவரை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. இல்லை நம்ம நார்மலாக நம்ம பேசும்போது நம்ம சாப்பிடும்போது இந்த கீழ்த்தடை எலும்பு இருக்கு இல்லையா, இது வந்து மூவ் ஆகும். இந்த மூமெண்ட்லேயே அந்த அழுக்கு அதுவாகவே வெளியே நேச்சர்லேயே வந்து அந்த மாதிரி தான் அது படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அண்ட் சில பேருக்கு வந்து இந்த காது துவாரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வராது. ஸோ ஒன்று அதிகமாக உற்பத்தி ஆகும், இல்லைன்னா காது துவாரம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதால் வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது சேரும். அப்போ வந்து நம்ம மருத்துவரை பார்த்து எடுக்கிறது நல்லது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi stresses collective efforts of center and states key to realizing Viksit Bharat vision. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav says government making efforts to strengthen Akashvani and Doordarshan coverage across border regions. Inaugurates 20 kilowatt FM transmitter in Rajasthan's Jaisalmer. Center waives excise duty on certain variants of ethanol blended petrol. Another TMC MP, Prakash Chigwaraik, resigns from Rajya Sabha. First Maiden India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. Iran announces closure of Strait of Hormuz following US strikes. And sports fans across the globe await month-long football spectacle as FIFA World Cup kicks off in Mexico City tonight. Prime Minister Narendra Modi has said that despite the world passing through a period of uncertainty and instability, India continues to advance on its growth trajectory with confidence and determination. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog, Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister highlighted that creating the right ecosystem for the country's youth through quality education, demand-driven skilling and employment opportunities must remain a priority. He said India has signed free trade agreements with many countries to create new opportunities for growth and exports. The Prime Minister said women-led development is a cornerstone of the vision of Viksit Bharat. He said from farming and startups to science and

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது அன்பின் வரிகள். நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு நேர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை நாங்கள் வாசிக்க நீங்கள் கேட்க போறீங்க. இது அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் இப்போ வாசிக்க கேட்க போகிறோம். அன்பும் பண்பும் நிறைந்த நிலைய இயக்குனர் ஐயாவுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தற்போது அறிமுகமான ஒரு நாள் வந்த நேயர் மறுநாள் வராமல் அடுத்த நாள் வர வேண்டும் என்பது ஒரு அருமையான நடைமுறை என்பது, இதை நான் வரவேற்கிறேன். இதுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்கள். அடுத்த கடிதம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், வீரவனலூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இணைந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 5/6/2026 நிகழ்ச்சி கேட்டு அன்று இரவு நேயர் தொகுப்பாக வீரவனலூர்

கிருஷ்ணன் அவர்களின் முதல் பாடல் விடிவெள்ளி படத்திலிருந்து என்னாலும் வாழ்விலே அப்படின்னு முதல் பாடல் ரொம்பவே அமர்க்களமாய் அமைந்தது. அதற்கு பின் வந்த பாடல்கள் அனைத்தும் காதல் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய பாடலாய் அமைந்தது. அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் இதயம் கனிந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது, எங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் கடிதம் வழியாக அதை நாங்கள் வாசிக்க நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ யாருடைய கடிதம் வாசிக்க போகிறேன் அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா மேலரத விதி டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 3/6/2026 அன்று நிகழ்ச்சிகள் கேட்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 3/6/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. அதில் தலைப்பு, வாழ்வில் உண்மை பேசுவது உயர்வுபடுத்துமா தனிமைப்படுத்துமா என்ற கேள்விக்கு நமது நேயர்கள் அருமையாக கருத்து கூறினார்கள். சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா மிக சிறப்பாக கலகலப்பாக நிகழ்ச்சியை நடத்தி நிறைவு பகுதியில் கருத்துகள் சொன்னார். மிக உயர்வாக அமைந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நேரலையில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் மிக அருமையான பொது அறிவு கருத்துகளுடன் வழங்கினார். அன்று 11 மணி வரை நேர்கள் பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா குடும்பத்தினரின் மற்றொரு கடிதம். 3/6/2026 அன்று பொதிகை தொம்பியில் சகோதரிகள் ஆர்ஜே திவ்யா, உஷா இருவரும் ஆரம்பமே பாதுஷா என்ற அடைமொழியுடன் விளையாட்டு பாடு அமர்க்களமாய் ஆரம்பித்தது. குறிப்பாக வார்த்தைகள் கல்வி, மரம், செல்வி, மனம், இப்படி விளையாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. மறக்க முடியாத கேள்வி, அபாரம். சகோதரிகள் இருவருக்கும், நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மிக கனிவான நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. முத்து சௌமியா, வசந்தி கருப்பசாமி, கருப்பசாமி குடும்பத்தினரின் மற்றொரு கடிதம். 3/6/2026 அன்று மாலை ஒலிபரப்பான ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி பகுதியில் நுண்கிருமிகள் பற்றி தன்னுடைய முன்னுரையில் மருத்துவர் நெப்போலியன் மிக தெளிவாக விளக்கினார். மிகவும் அருமையாக இருந்தது. நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தயிர் மற்றும் முளை கட்டிய சிறுதானியங்கள் உணவு முறையை பற்றி கேள்வி கேட்டார். அபாரம். அதற்கு டாக்டரின் விளக்கமும் அருமையாக இருந்தது. சகோதரி ஆர்ஜே திவ்யா அவர்கள் நுண்ணுயிர் கிருமிகள் பற்றி, அதன் உருமாற்றம் பற்றிய கேள்விகள் அத்தனையும் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. சகோதரிக்கும் நமது பண்பலை 102.6 எங்களது அன்பான நன்றி, நன்றி, நன்றி. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா குடும்பத்தினரின் கடிதங்கள் வாசிக்க கேட்டோம். அடுத்து யாருடைய கடிதம் காத்திருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம். விரும்மாண்டி திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது அன்பின் வரிகள். பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் அன்பா எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் இப்போ நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, பாளையங்கோட்டையிலேருந்து செம்புலன் ஆதிகவி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க 4-5 இந்த 2 நாட்கள் ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. 4/6/2026 அன்று ஒலிபரப்பான குக்கு நிகழ்ச்சியில் அன்று வந்த அறிவிப்பாளர் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் லிசி ஜெகன் அவர்களுக்கு எனது ரெட்டிப்பு பாராட்டுகள். சோர்வில் இருந்தாலும் அவர் தரும் நேர்மறை கருத்துக்கள் என்னை புத்துணர்ச்சியோடு செயல்பட வைத்தது. உலா வரட்டும் உங்கள் நேர்மறை, உங்களுடைய அந்த எண்ணங்கள் எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. தங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்களின் தலைப்புகள் அனைத்தும் ரசிக்கும்படி இருக்கிறது. மகிழ்ச்சி சகோதரி அவர்களே, நன்றி அன்புடன் செம்புலன் ஆதிகவி. நன்றி எங்களுடைய கடிதத்துக்கு. 5/6/2026 அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டேன், மிகவும் அற்புதமாக இருந்தது. ரியோ அவர்களுக்கு எனது நன்றிகள் மட்டுமல்லாமல் எனது பாராட்டுகளும். பாடல்கள் அனைத்தும் இனிமையாகவும் கருத்துகள் செவியில் பதியும்படியும் இருந்தது. நன்றி. சந்தியா வழங்கிய படமும் பாடலும் தொகுப்பு அருமையாக அமைந்தது. அவருக்கும் என் அன்பின் வரிகள் வழியே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் அன்புடன் செம்புலன் ஆதிகவி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க பரமசிவானந்தம். அவங்களுடைய கடிதம் தான் 3/6/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டேன். கிட்டத்தட்ட 50 கடிதங்களுக்கு மேலே வாசிக்கப்பட்டது. மிக்க மகிழ்ச்சி. கடிதத்தில் வாழ்த்துகள் மற்றும் நிகழ்ச்சி மாற்றங்கள் எல்லாமே உள்ளது. உள்ளபடியே அப்படியே வாசிக்கப்பட்டது. அந்த உண்மைத்தன்மை எனக்கும் மிகவும் பிடித்தது. நிகழ்ச்சியை அலங்கரித்த அன்பு தோழிகள் திவ்யா மற்றும் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சின்ன ஐடியாவும் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் புதிய நேயர்களுக்குன்னு தினமும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் இதை வந்து நீங்கள் ஆலோசனை செஞ்சு அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை மதிய நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஐடியாவை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044249864458, 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட. நேர்கள் அன்போடு எழுதி அனுப்பிய கடிதங்களை இப்போ நம்ம வாசிச்சுட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கோவில்பட்டி ஏ குமார் அவர்களுடைய தான். 5-6 இந்த தேதிகளில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலம் அறியாவல். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். 5-6-2026 அன்று வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஒளிபரப்பான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வீரவணலூர் சகோதரர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டுகள். பாடல்கள் அனைத்தும் பழைய பாடல்கள், இனிமையாக இருந்தது. தென்றலாக குளிர்ச்சியை கொடுத்தது, பகலின் வெப்பத்தை தணித்தது. அருஞ்சுவை விருந்து படைத்த சகோதரருக்கு மீண்டும் பாராட்டுகள். நன்றியுடன் ஏ குமார், கோவில்பட்டியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. கோவில்பட்டி ஏகுமார் அவருடைய மற்றொரு கடிதம். 6-6-2026 அன்று காலையில் ஒளிபரப்பான ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில்

பொய் சொல்லாத வாழ்க்கை வந்து சாத்தியமா என்ற தலைப்பில் பேசினாங்க. நம்மளுடைய நேயர்கள் தங்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள். இன்றைய காலகட்டத்தில் பொய் சொல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நாம் சொல்லும் பொய் பிறருக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், நன்மைக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவில்பட்டி குமார் அவர்களுடைய மற்றொரு கடிதம், 6/6/2026 அன்று சனிக்கிழமை காலை 7:25 வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பாடலின் மூலம் பகிர்ந்து கொண்டார்கள். சிறப்பாக இருந்தது. பரமக்குடி சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் ஆனந்த பூங்காற்றில் பேசும்போது தலைப்பு ஏற்ற குரலையும் குறிப்பிட்டு சொல்வார்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும். அனுபவங்களை பாடல் வழியாக பகிர்ந்து கொண்ட சகோதரி பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகள். அடுத்து காலை 7:35 ஆங்கிலம் மதிவோம் நிகழ்ச்சியில் இன்று ஹவ் என்பதை பயன்படுத்தி கேள்வி வாக்கியம் அமைப்பதை தெளிவுபடுத்தி மிகவும் எளிய முறையில் எடுத்துரைத்தார்கள். சிவகலை சகோதரர் கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கடிதங்கள்லாம் இருக்குது, வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோடு. பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிச்சுட்டுக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதங்கள் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா குடும்பத்தினர் மேலரதவிதி டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்கள் தான் இப்போ என் கையில் இருக்குது. 2/6/2026 அன்று ஒலிபரப்பான குக்கு நிகழ்ச்சியில் சகோதரி லிசி ஜெகன் மிக அருமையாக தத்துவ கருத்துடன் பாடல்களை தொகுத்து வழங்கினார்கள். அன்று மாலை பொதிகை தும்பியில் சகோதரி பேச்சுக்கலை அரசி சுமித்ராவுடன் சேர்ந்து இருவரும் நேர்களிடம் பாட்டு, சினிமா, ஜோக், விடுகதை என்று மிக அருமையாக கலகலப்பாக ஒரு மணி நேரம் ரொம்ப இனிமையாக அமைந்தது. அன்று மாலை ஒலிபரப்பான படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1991 வெளிவந்த பாடல்கள் அதில் பற்றிய மிக அருமையாக விளக்கத்துடன் இனிமையாக நிறைவு செய்தார்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்களது நன்றிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி. அடுத்ததான் 4/6/2026 அன்று மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்காங்க. அதில் சகோதரி சிந்து சாரா தேசிய பாலபவன் பற்றிய பல அரிய தகவல்களை, அதனுடைய தலைமையிடம், கிளைகள் பற்றி, அதனுடைய பயன்பாடுகளை பற்றி விளக்கம் கொடுத்தார். அருமையாக இருந்தது. அன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சகோதரர் முத்து அபிஷேகம் மிக தெளிவான விளக்கத்துடன் பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருந்தது. அன்றிரவு ஒலிபரப்பான சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேரலையில் நேயர்கள் பாடல் கேட்டாங்க. அந்த பாடலுக்கு அந்த பாடலை எழுதியவர் யார், அந்த மாதிரி அந்த பாடல் பற்றின விவரங்களை சொன்னாங்க. அந்த அன்றைக்கு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. சகோதரிக்கும் சகோதரருக்கும் அந்த பண்பலைக்கும் மிக்க நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமி அவர்களின் கடிதம். நமது பண்பலையில் காலை 7:35 அறிவோம் ஆங்கிலம் என்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அதில் நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் அருமையான விளக்கத்துடன் எளிமையாக புரியும்படி ஒவ்வொரு நாளும் வந்து சொல்கிறார்கள். நாங்களும் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1960 படித்த பள்ளிக்கு அழைத்து கொண்டு செல்வது போல இருந்தது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் 6/6/2026 அன்று மாலை ஒலிபரப்பான பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் பேச்சுக்கலைரசி சுமித்ரா, சகோதரி ஸ்ரீவை கோமதி மிக சிறப்பாக ஜோக்கு, விடுகதை, வார்த்தை விளையாட்டு ரொம்பவே கலகலப்பாகிவிட்டார்.

அவர்கள், நாங்கள் காலை இரவு நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய சகோதரி கோமதி எப்படி வந்து நடத்துகிறார்கள் இந்த மத்திய நேர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக கேட்டோம், உன்னிப்பாக கவனித்து நாங்கள் கேட்டுட்ருந்தோம். சகோதரிகள் இருவரும் மிக சிறப்பாக நிகழ்ச்சி அசத்து விட்டார்கள். சகோதரிகள் இருவருக்கும் எங்களது நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் மேலச்சேவல்லேருந்து பி முருகன் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய கடிதம் தான் வாசிக்க போகிறோம். மதிப்பிற்குரிய நிலைய குணர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியவள் நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இவங்க 6/6/2026 அன்று நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. பழைய நேர்கள் 2 நாட்களுக்கு பிறகுதான் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் வரக்கூடிய பழைய நேர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆக்சுவலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சில நேயர்கள் வந்து அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நேயர்கள் அவங்க அறிவிப்பாளர்களும் அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இனிமேல் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் சொல்லிடுறேன். அடுத்து அந்த நிகழ்ச்சி வழங்கின சுமித்ரா கோமதி விடுகதை சொல்கிறார்கள். நேயர்களுக்கு சிரிப்பு வருகிறதோ இல்லையோ, ஆனால் 2 சகோதரிகள் சிரித்து நிகழ்ச்சியை கொண்டு போய்விட்டார்கள். ஒரே தெய்வீக சிரிப்பு தான் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கின சுமித்ராவுக்கும் கோமதிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி தென்காசி மேலச்சேவல் பி முருகன் அவர்களே. நிறைவான கடிதம் ரா நல்ல கண்ணு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம். நெல்லை வானொலி பண்பலை ஒலிபரப்பு சேவையில் புதிய தலைப்புகளில் அறிவர்கள் பலர் உரையாற்றி வருகிறார்கள். அவ்வகையில் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கிலம் அறிவோம் என்ற தலைப்பில் பல பிரிவுகளில் உரையாற்றி வருகிறார்கள். நம்மில் பலர் தமிழில் பேசும்போது கூட சில ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு ப்ளீஸ், தேங்க்யூ, வெல்கம் என்று பேச்சு வழக்கில் பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் இன்னும் முழுமையாக ஆங்கிலத்தில் பேச ஆங்கிலம் அறிவோம் என்ற பகுதியில் கே கே தாமஸ் அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இவரது பேச்சு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசுவது போல அமைந்திருப்பது சிறப்பு. மேலும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்கின பண்பலை நிலையத்தாருக்கும் கே கே தாமஸ் அவர்களுக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. ரா நல்ல கண்ணு பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நேர்களே, நீங்களும் ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மதியம் 2:15 ஒளிபரப்பாகக்கூடிய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கடிதங்களும் நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை 6270002 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைங்க. திங்கள் மற்றும் வியாழந்தோறும் ஒளிபரப்பாகக்கூடிய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களையும் வாசிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய உற்சாகமான வார்த்தை தான் எங்களுக்கு இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளை படைக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நிகழ்ச்சிகளை கேட்டு கடிதம் எழுதி அனுப்பிய அத்துணை நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாபா திரைப்படத்திலிருந்து.

0: நில அடுத்ததாக குக்கு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். 9443360794 மெசேஜ் அனுப்பி வைங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் கேட்கலாம். அதற்கு முன்பாக வருகிறது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக நீர்கள் விரும்பி கேட்ட பாடலை தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா 9443363607 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்கள் பேர் ஊர் எல்லாருமே டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போ நம்ம குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா நெல்லையிலிருந்து ராஜேஷ் அவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்குது, சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: கொக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க நீலமேகபுரத்திலிருந்து முரளி, ராஜ், மாதேஷ், கதிரவன் இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது. ஆசை திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

11:15 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேர்களின் விருப்பத்தில் குக்கு. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, உடையாம்புலி ஆகாஷ் தினகரன் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. வீரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டு ரசிச்சிருக்கிறோம். குக்கு நீர் விருப்ப பாடல்கள். அடுத்ததா பத்தமடை சாரதா, அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது. கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கயத்தாறு பிரகாஷ்காக வந்துட்டே இருக்குது, தென்காசி பட்டணத்திலிருந்து. அது போக வேற யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, ஜானகி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, திருநெல்வேலி வினித், புன்னை நகர் ஜெயக்குமார், வீரபாண்டி புலிகுளத்திலிருந்து மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு, முருகலட்சுமி, சதீஷ்குமார், தாஸ்பாண்டியன், வி கேபுரம், முகமது ஹாசிம், திண்டுக்கல் சுந்தர், முன்னீர்பழம் பேச்சி, பிரதீக்ஷா, அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், டவுன் ராஜேஷ், கல்லணை நடராஜன், சித்ரா, பூலாங்குளம் முத்து, வீரவநல்லூர்லிருந்து மதிவதனி ஜெயராணி, இவங்க எல்லாமே பாடல் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம நிறைவான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருட வந்தாயா.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் பொதிகை தும்பி நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்தேருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ்ல தான் நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம், விளையாட இருக்கிறோம். பொதிகை தும்பி, இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியை உங்களோடு சேர்ந்து விளையாடுறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: உங்கள் நண்பு ஷாயிரா பானு.
0: ஷாயிரா, எப்பவுமே சனிக்கிழமை தான் வருவீங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கீங்க.
1: ஆமாம், எல்லா கிழமையும் வரணும். போன வாரம் நான் லீவ், அதனால இந்த வாரம் வந்திருக்கேன்.
0: ஓகே, நேயர்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு நீங்களும் நல்லா ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது.
1: ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாடுறோம்.
0: கண்டிப்பாக நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் தாயம் உருட்டி விளையாடணும்னா கால் பண்ணுங்கள். 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1332 அப்படிங்கிற எண்களுக்கு விதிமுறைகளை புதுசாக கேட்குற நேயர்களுக்காக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நாங்கள் தாயக்கரட்டை உருட்டுவோம், 1, 3, 5 அப்படிங்கிற எண்கள் விழுந்தது அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம், 2, 4, 6 அப்படிங்கிற எண்கள் விழுந்ததுன்னா நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இவ்வளோதான். ஸோ விளையாடிடலாமா?
1: ரெடியாக இருக்காங்களா?
0: கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறாங்க, நேயர்களும் வந்துட்டாங்க. வணக்கம், நம்ம நிகழ்ச்சி இருக்கக்கூடிய முதல் நேயர்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க? உங்களோட இணைப்பு எங்களுக்கு தெளிவாக கேட்கலையே, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. சிக்னல் கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுகிறீங்களா, கொஞ்சம் தள்ளி
2: வாங்களேன்.
0: சுப்பையாபுரத்துலேருந்து யார் பேசுகிறீங்க? ராஜாதி ராஜாவா? ராசாதி பேசுறீங்களா? பாத்தீங்களா எங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவா கேக்குதுன்னு, கொஞ்சம் தள்ளி வாங்களேன்,
1: பக்கமா வாங்க.
0: ஓகே, சுப்பையாபுரம் ராசாதிக்காக தாயம் உருட்டிடலாமா? உருட்டிடலாம். உங்களுக்கு விழுந்திருக்கிறது 5. நம்ம சாயிரா தான் கேட்க போறாங்க.
1: நாங்க தான் உங்களுக்கு கேட்கணும். கேக்கட்டு வாங்க, கேட்கலாமா? ரொம்பவே ஈஸியாக தான் கேட்குறேன். குடின்னு சொல்லி முடியக்கூடிய ஊர்கள் ஏதாவது 5 சொல்லுங்க.
0: குடி அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய 5 ஊர்கள் பேரை நம்ம சொல்லணுமா நீங்க?
2: தூத்துக்குடி, ஆய்குடி,
1: சாயல்குடி,
2: நரிக்குடி.
1: நரிக்குடியா, அப்படி இருக்குதா? இப்போதான் கேள்விப்படுறேன். ஓகே.

0: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க
2: சொல்லுங்க. மூணு ஊர் சொல்லி. ஆ என்ன சொல்றீங்க? நரிக்குடி சொன்னீங்க. ஆ நான் இப்பதான் கேள்விப்படுறேன்.
1: அப்படி ஒரு ஊர் இருக்கா? நானும் இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். சரி, அவன் மேல நரிக்குடியா கீழே நரிக்குடியா இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்க நாலு என்ன சொல்லிருக்கீங்க? ஒன்னே ஒன்று டைம் முடிவு போகுது. என்ன ஊரு?
0: சூரங்குடி.
1: சூரங்குடி. சூப்பர்
2: இருக்கே. சூப்பர்,
1: டைம் முடிஞ்சிருச்சு. அழகா சொல்லிட்டீங்க ராசாத்தி. முதல் நேரம் வந்து அட்டகாசமா கலந்துகிட்டாங்க.
2: அன்னார் குடி இருக்கு, லால் குடி இருக்கு.
1: பாருங்க எவ்வளவு ஊர் குடியில முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்ததான் நம்ம கூட விளையாட வரப்போற நேர் கேட்டுலாமா? யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
1: சென்னையில இருந்து மாலினி தேவி. கரெக்டா? சரி, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கு. நாங்க தான் கேள்வி கேட்கணும்.
2: நாங்க தான் கேட்கணும்.
1: ஆமா, விடுகதை கேட்கட்டா உங்களுக்கு? ஈஸியா தான் இருக்கும். கேளுங்க. இத்து நூண்டு சிட்டுக்குருவி இழுத்து இழுத்து வேலி அடைக்குது, அது என்ன? ஆ இன்னொன்னு. ஆ பாத்தீங்களா, எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கேட்டிருக்கேன். சூப்பர் மாலினி தேவி.
0: ரொம்ப நன்றிமா.
1: நன்றிமா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. ரெண்டு நேரம் வந்தாங்க, அட்டகாசமா மதிப்பெண் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா,
2: ஆன்சர் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு, மார்க் கிடைச்சிட்டு.
1: ஆமாம், அவங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சாலும் நமக்கும் மதிப்பெண் கிடைச்சாலும் ரெண்டுமே சந்தோஷம் தானே இல்லையா?
2: ஆமாம்.
1: இந்த சந்தோஷத்தை கொண்டாடமே ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: கேட்டுருவோம்.
1: படைப்பா திரைப்படத்துலேருந்து சூப்பராக ஒன்று பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:11 புதிய தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட தாயம் உருட்டி விளையாட வரப்போற அடுத்த நேயர் யாரைன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: யாருங்க? எப்போதும் என்றால இருந்து மணி. மணி, உங்களுக்காக தாயம் உருட்டிடலாமா? 1 விழுந்திருக்கு.
1: 1.
0: இன்னைக்கு காத்து ஃபுல்லா எங்க பக்கம் தான் வீசிக்கிட்டே இருக்கு.
1: நாங்க தான் கேள்வி கேட்கணும்.
0: என்ன கேள்வி கேட்க போறீங்க சாயிரா? உங்களுக்கு
1: ரொம்பவே ஈஸியாவே கேட்டுருவோம். அண்ணனுக்கு 8 தம்பிக்கு 8, அது என்ன?
0: மணி சார், மணி சார், ஈஸியான பதில் சொல்லுங்க பாப்போம். அண்ணனுக்கு 8 தம்பிக்கு 8.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: அதுக்கே இவ்வளவு டவுட் இல்லை. உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்காங்களா? இப்படி
1: சரியாக சொன்னாங்க.
0: சொல்லி கொடுத்த நண்பர்களுக்கும் நாங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார் நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம கூட விளையாட வர போற அடுத்த நேயர்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம்
0: அழகப்பன் சார்.
1: உருட்டிடலாமா?
0: இரண்டு விழுந்திருக்கு. ஆஹா, இப்பதான் சொன்னேன் காத்து நம்ம பக்கம்
2: வீசுதேன்னு.
1: நீங்க தான் கேட்கணும்.
2: மனவாசம் என்ற ஒரு இறைவன் பெயரும்,
0: மறுபடியும் சொல்லுங்க,
2: குடியிருக்கும் ஒரு இறைவன் பெயரும் சேர்ந்தால் ஒரு அறிவிப்பாளர் பெயர் வரும்.
1: திரும்ப சொல்லுங்க.
2: கடற்கரையில் குடியிருக்கும் ஒரு இறைவன் பேரும் சேர்ந்தால் ஒரு அறிவிப்பாளர் பேர் வரும்.
0: ஒரு அறிவிப்பாளர் பேர் வருமா?
2: வானொலி அறிவிப்பாளர் பேர்
0: ராமச்சந்திரனா?
1: கரெக்ட்.
0: ராமச்சந்திரன்
1: வனவாசம் சொன்னாங்கல்ல, அதுல

0: அவன் அப்படியே எடுத்துட்டோம், நானும் அப்படி தான் நினச்சேன்.
1: ராமர் கரெக்டு, கடல் சீல் இருக்கன்னா முருகர் தான் வருவாங்க.
2: கிட்ட நெருங்கிட்டீங்க, எனக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருந்தேன்.
1: டைம் முடிட்டு அப்படா தான் சொல்லுவேன். டைம் முடிஞ்சிட்டு சொல்லுங்க.
2: சுப்பிரமணியன் சார்.
1: சுப்பிரமணியன் சார், அப்பா
0: முருகர் சுப்பிரமணியன் சார், அது கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க.
1: ஆமாம், அப்போ வனவாசம்
0: அது என்ன, நானும் அதுதான் கேட்குறேன்.
2: ராமர்
1: சுப்பிரமணியன் இல்லைங்க, ராமர் இருக்கு. உங்களுக்கு பாதி மார்க், எனக்கு பாதி மார்க் வச்சுப்போம் சரிங்களா. ஆனா என்னமோ யோசிச்சு வந்திருக்காங்க நம்ம அழகப்பன் சார், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகளை கொடுத்துடலாம். நன்றிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில இருந்திருக்கு பாத்தீங்களா சாயிரா.
0: ஆமா,
1: எப்படிலாம் நேர்கள் கேள்வி கேட்காங்க நமக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டோன்ட்டு
0: கேட்டுடுவோம்.
1: நேயர்களோட சூப்பரா மறுபடியும் தொடர்ந்து விளையாடலாம். விசில் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. டி இமான் இசையில பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்தே 191.97 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம் ஷோவில் விளையாட வரப்போகிற அடுத்த நீயர், வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: யார், எங்கேருந்து?
1: சுதான்னு கேக்குது, அப்புறம் வேற எதுவும் தெளிவா கேட்க மாட்டேங்குதுங்களே. உங்களோட இணைப்பு சரியா கேக்கல, நீங்க மறுபடியும் ட்ரை பண்றீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. அறிவழகன். எங்க இருந்து பேசுறீங்க அறிவழகன்?
0: அழகான பேரு.
1: சுப்பையாபுரமா? சுப்பையாபுரம். அறிவழகன், நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நீங்க இந்த கேம் விளையாடிடுவீங்களா? எப்படி? சரி, உங்களுக்காக தாயம் உருட்டிடுவோம். அறிவழகனுக்கு விழுந்திருக்கிறது 5. சாயரா பார்த்து கேளுங்க, சின்ன பிள்ளை,
0: ரொம்ப சின்னதாக கேட்கணும்.
1: அறிவழகன்,
0: போட்டால் பொரியும் கருப்பு முட்டை, அது என்னன்னு சொல்லுங்க. போட்டால் பொரியும் கருப்பு முட்டை, அது என்ன?
1: நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்து நீயான்னு கேட்டலாமா?
0: கேட்டலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. சாத்தான் குளத்திலிருந்து முத்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் முத்து. உங்களுக்காக தாயம் முட்டிடலாமா? உங்களுக்கு வந்திருக்கிறது 6.
0: நீங்க தான் கேட்கணும்.
1: ஆட்டுக்கு எத்தனை காலா? ஒரு ஆட்டுக்கு 4 கால்.
0: 4 கால்.
1: ரெண்டு ஆட்டுக்கு 8 கால். எப்படி?
2: நல்லா பாருங்க, காலத்துக்கு எத்தனை கால்?
0: என்னது,
2: கால் எத்தனை கால்?
1: ஆட்டுக்கு தானே கேட்டீங்க.
0: ஆட்டுக்கு 4 கால்.
2: அதான் இல்ல, ரெண்டு ஆட்டுக்கு.
1: ரெண்டு ஆட்டுக்கு
2: எத்தனை கால்?
1: ரெண்டு ஆட்டுக்கு, ரெண்டு ஆட்டுக்கும் 4 கால் தான் போதுமா? கரெக்டா? இதுவும் கிடையாதா? 4 கிடையாது, 8 கிடையாது. ரெண்டு காலா?
2: இல்ல இல்ல,
1: ரெண்டும் கிடையாது, 4 கிடையாது, 6 கிடையாதா? டைம் வேற முடிய போகுது. சாயரா ஏதாவது கொஞ்சம் க்ளூ

0: கொடுங்களேன்.
1: தெரியல, நானும்
0: உங்களுக்கும் தெரியலையா? முத்து சார், ஏதாவது க்ளூ கிடைக்குமா?
2: அதாவது கால் காலா கூட்டினா,
0: கால் காலா கூட்டினா அரை, ஒன்னு, ரெண்டு, மூணு, மொத்தமே நாலு கால் தானே. நான் கரெக்டா தானே சொன்னேன்? அப்படிங்களா? சே,
2: 32 காலா வரணும்.
0: 32 காலா? ஐயோ,
1: எனக்கு
0: 32 காலா. இது எப்படி இந்த பதில்? 32 கால்
1: இது எப்படி?
0: நாலு கால் சேர்ந்தா மூணு காலா?
1: புரியல. உங்களுக்கு புரியுதா?
0: எனக்கும் புரியல. முத்து சார், ஒன்னே ஒன்று சொல்லிக்கிட்டா, இந்த கேள்வியை நீங்கள் வந்து என்னையே பார்த்து கேட்டுட்டீங்களே சார். அப்படி தான் எனக்கு தோணுது. நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு சார். நீங்கள் மேக்ஸில் புளியாக இருக்கிற நம்ம சாய்ராட்ட இந்த கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். நான் இன்னைக்கு வசமாக சிக்கிட்டேன். பரவாயில்ல, ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டீங்க. நன்றி முத்து சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நானும் குழம்பி, எல்லாரும் குழம்பினோம். உங்களுக்காக அந்த பதில் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 97.97 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்
1: பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ்
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம விளையாடிடலாம். நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், நீங்க நேத்திக்கு சுகமான ரகங்களுக்கு வந்தீங்களா இல்லையா? உங்க பேர் நீங்க அடிக்கடி வர்றதுனால நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு. நன்றிங்க சார், நன்றி. நீங்க நாளைக்கு வாங்க சரிங்களா? கோச்சிக்காதீங்க. நன்றி. கோச்சிக்காதீங்க சார், நாளைக்கு வாங்க. நன்றி. நிகழ்ச்சி நினைந்திருக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நீயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வெக்கால்பட்டியில இருந்து சுந்தரி பேசுறீங்களா?
1: சின்ன பொண்ணுதான்.
0: என்ன படிக்கீங்க?
3: என்ன
0: வரும்?
1: எனக்கு
0: நான் இப்பதான் சாயிரா மேக்ஸ்ல புலின்னு சொல்லியிருந்தேன். என்ன சாயிரா இப்படி ஏமாத்திட்டீங்க எங்களை? இது வந்து கடிஜோக்கா இப்படி இல்ல, சீரியஸா கேக்கீங்களா? கடிஜோக்கா அப்ப ஈஸியா சொல்லிடலாம். நீங்க
1: சொல்லுங்க.
0: டைம் முடியட்டும், அப்படின்னா நான்
1: சொல்லுவேன். கடிஜோக்கு
0: பெருக்கினா என்ன வரும்? 44 பெருக்கினா என்ன வரும்?
1: என்ன வரும் சொல்லுங்க.
0: உங்களுக்காக க்ளூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சுந்தரி சிரிக்காங்க.
1: பெருக்கினால் என்ன வரும்?
0: ஓகே, டைம் முடிச்சிருச்சு. சுந்தரி நீங்களே சொல்லிடுறீங்களே சாயிராக்கு பதில்.
1: சொல்லுமா?
0: பாத்தீங்களா, அதுதான்
1: கூப்பிடும்.
0: நான் பெருக்கினா என்ன வரும், பெருக்கினா வரும் உங்களுக்கு க்ளூ கொடுத்து
1: சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்ல வேண்டியதானா? நம்ம ரெண்டு பேரும் சரி, யாராவது ஒருத்தர் சொல்லலாம்ல, எனக்கு தெரியல.
0: பரவாயில்ல சுந்தரி, அருமையா கேள்வி கேட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சி இருக்கு. நம்ம கூட விளையாட வர போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? சுப்பையாபுரத்துல இருந்து மட்டும் தான் கேட்டது. உங்க பேர்
3: தெளிவா
0: கேக்கலீங்களா?
1: அதிர்ஷ்டலட்சுமி
0: பேசுறீங்களா? ஆஹா, அதிர்ஷ்டலட்சுமிக்கு அதிர்ஷ்டம் விழுந்துருச்சு. 4 விழுந்திருக்கு. அதிர்ஷ்டலட்சுமி, எனக்காக கேள்வி கேளுங்க பாப்போம்.
1: அதிர்ஷ்டலட்சுமி
0: உங்களோட கேள்விய தெளிவா சொல்லுங்க பாப்போம். வேலியை சுத்தி ஏதோ பாம்புங்காங்க.
1: வேலியை சுத்தி பாம்பா?
0: என்ன பாம்பு? நீடிகை பாம்பா? டைம் முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரியலீங்களே. நீங்களே பதில் சொல்லிடுறீங்களா?
1: என்னது
0: என்னது? அரங்கான் கயிறா? ஆஹா, இதை நான் யோசிக்கவே இல்லையே. அதிர்ஷ்டலட்சுமி சூப்பரா கலந்துக்கிட்டீங்க. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு
1: நன்றி, நன்றி.
0: இன்னைக்கு நேயர்கள் தான் நிறைய மதிப்பெண்கள் வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம
1: வாங்கவே இல்லை.
0: இன்னும் திறந்துருவோம் நம்ம அக்கௌண்ட்டை.
1: சின்ன பசங்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல?
0: ஆமா,
1: குட்டி பசங்க, குட்டீஸ்.
0: ஆமா, நம்ம குட்டீஸ்னு நம்ம சாதாரணமா எடை போட்டக்கூடாதுன்னு இருந்தே தெரியுது.
1: ஆமா.
0: ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம நேயர்களோட விளையாடலாம். பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோவில் தாயம் புரட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமாம், நிறைய நேயர்கள் வந்து அட்டகாசமாக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் விளையாட வரப்போகிற நீயர் கேட்டுடலாமா? யார் இங்கே
0: கேட்டுடலாம்.
1: இருந்துன்னு?
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுகிறேன் மேடம்.
0: மதி டெய்லர்.
1: ரவியா மதியா?
2: ரவி, ரவி டெய்லர்.
0: ரவி, ரவி காதில் மதிய மாதிரி கேட்டுச்சு. ரவி,
1: சரி, உங்களுக்கு தாயம் புரட்டி இல்லாமா சார்?
2: ஆ, போடுங்க.
1: ஆறு விழுந்திருக்கு. நீங்க சாய்ராவுக்கு கேள்வி கேட்கலாம்.
2: கேட்கலாமா?
0: கேளுங்க.
2: அதாவது ஏழையும் ஏழையும் கூட்டினா பத்து வரணும்.
0: ஏழையும்
2: எப்படி கூட்டினா பத்து வரும்?
0: ஏழையும் ஏழையும் கூட்டினா பத்துவா?
2: பத்து வரணும். எப்படி கூட்டினா பத்து வரும்?
0: எப்படி கூட்டினால் பத்து?
1: எனக்கு தெரியும், இது கடிஜோக் மாதிரி.
0: சொல்லுங்க.
1: ஆ, கடிஜோக் தான்.
0: சொல்லுங்க, என்னைய மாட்டி விட்டே இருக்கீங்களே.
1: ஆமா,
0: நீங்க சொல்லுங்க.
1: டைம் இன்னும் இருக்கு, யோசிங்க. தெரியலையா?
0: தெரியலையே.
1: ஏழையும் ஏழையும் கூட்டினா பத்து வரும். எப்படி
2: வரணும்?
1: வரணும்
0: வரணும்.
2: எப்படி கூட்டினா பத்து வரும்?
0: கடிஜோக் சொல்றாங்க. ஏழுன்னா நம்ம நம்பர் தான் நினைக்க தோணுது.
1: அதாவது அவங்க இன்னும் மேக்ஸ்ல இருந்தே வெளியில வரல.
0: மேக்ஸாவே சொல்றாங்க.
1: டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பதில் தெரியும், நான் சொல்லட்டா?
0: சொல்லுங்க.
1: தப்பா கூட்டினா வரும். கரெக்டா சார்?
2: கரெக்ட், கரெக்ட்.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: எப்போ எப்படிலாம் யோசிக்கீங்க?
1: இனிமேல் மேக்ஸையும் சாய்ராவையும் நாங்கள் இன்னைக்குமே மறக்கவே மாட்டோம். ரவி சார் கிட்ட கேள்வியில இருந்து
0: தப்பா கூட்டினா வரும்.
1: ஆமா,
0: நம்ம ஆன்சர் சொல்றீங்க.
1: ஆமா, அடுத்ததான் விளையாட வரப்போற நேயர், வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கு உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கு. விகாந்திகா. உங்களை எல்லாரும் ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க? விகா. அப்ப நாங்களும் உங்களை விகான் கூப்பிடுறோம். விகா, உங்களுக்காக தாயம் முட்டிடலாமா? விஹாவுக்கு விழுந்திருக்கிறது நாலு.
0: நாலு நீங்க தான் கேட்கணும். தப்பிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க கேளுங்க.
1: என்ன கேக்க? எடை கம்மியா?
0: கம்மியான மீதியா?
3: வீடு, வீடு,
0: வீடு. எடை கம்மியான வீடு.
1: தெரியல. பரவாயில்ல, நானும் அந்த எடை குறைவாக இருக்கிற வீடையும் மறக்க மாட்டேன். லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது விஹாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகளை சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பிரியாத வர வேண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: திவ்யா, ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் அல்ல. அடுத்து அசத்த வரும் நேயர் யார் என்னன்னு கேட்டுருமா?
1: கேட்டுடலாமே. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி அழகிய நம்பி.
0: திருநெல்வேலி
2: பேசுறீங்க?
1: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கிறோம். உங்களுக்காக தாயம் விட்டுடலாமா சார்? நம்பி சாருக்கு விழுந்திருக்கிறது 2 சார். நீங்க தான் சாய்ராவுக்கு கேள்வி கேட்கலாம்.
0: அது என்ன திவ்யா, சாய்ராக்கு கேள்வி கேட்கலாம், தவிச்சுக்கிட்டே இருக்கலாமா? சொல்லுங்க.
2: என்னது
1: விடுகதை?
0: விடுகதை சரி சொல்லுங்க.
2: ஒரு விருட்சம், விருட்சம்னா தெரியுங்களா?
0: விருட்சம் மரம்,
2: ஒரு பெரிய மரம், 90 வயது அதுக்கு.
0: 90 வயது.
2: அந்த மரத்துல பல கிளைகள் இருக்கு. அந்த அதுல ஒரு கிளையில வந்து 2 குயில்கள் தினமும் மாலை நேரத்துல கூவிட்டு இருக்கும். அதனோட இசையை கேட்கறதுக்கு நிறைய பேரு காத்திருப்பாங்க. அதுல பெண் குயில்களும் வரும் சில சமயம்.
0: நீண்டுகிட்டே போதே கதை மாதிரி.

0: கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு கோயில்கள்?
1: நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, சாயராக்கு புரிஞ்சிருச்சாதான் தெரியல.
2: எனக்கு புரியலையே. பெரிய மரம், ஆலமரமா?
0: ஒரு மரம், பெரிய மரம், 90 வயதை கடந்த மரம்.
2: 90 வயதை கடந்த
0: அந்த மரத்துல பல கிளைகள் இருக்கு.
1: நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: அதுல ஒரு கிளை, அந்த கிளையில ரெண்டு குயில்கள் மாலை நேரத்துல பூவும்.
1: மாலை நேரம்
2: 90 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆகாஷ்வாணிக்கு.
1: மாலை நேரம் பொதிகை தும்பி ரெண்டு குயில், அது ஆணும் வரும் இது
2: வரும். சூப்பர் சார், இதுக்கு கண்டிப்பா கைத்தட்டல் கொடுத்துருவோம்.
1: கண்டிப்பா நன்றிங்க சார். என்ன அழகா எவ்வளவு கிரியேட் பண்ணி ஒரு விடுகதையே உருவாக்கி
2: இருக்கங்க. சொன்னாங்க
1: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நம்ம நிகழ்ச்சி நீ கூட அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஸ்பிக் நகர் ராஜேஷ்.
2: ராஜேஷ்
1: உங்களுக்காக தாயம் விட்டுலாமா சார்? உங்களுக்கு வந்திருக்கிறது 5. ஆமா
2: ஆமா, திவ்யா கேட்க போறாங்க,
1: கேட்கலாமா? கார்த்திகையில் வந்து மார்கழியில் வளர்ந்து தையில் தடுமாறி மாசியில் மறையும், அது என்ன?
2: கார்த்திகையில் வளர்ந்தா,
1: கார்த்திகையில் வந்து, கார்த்திகையில தான் வரும். கார்த்திகையில் வந்து மார்கழியில் வளர்ந்து தையில் தடுமாறி மாசியில் மறையும், அது என்ன? பனியோட இன்னொரு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க, இன்னொரு ஒரு வார்த்தை. அதேதான் அதேதான், சூப்பர். அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க,
2: நல்லா சொல்லிட்டாங்க.
1: நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நேரம் பாத்தீங்கன்னா நம்ம 4:54 போகுது. நம்ம புதிய துமி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் சாயரா.
2: இன்னைக்கு
1: வந்து நமக்கு 12 நேயர்கள் அட்டகாசமா கலந்துகிட்டாங்க. நேயர்கள் தான் இன்றைய வின்னர்ஸ். ராசாத்தி, மாலினி தேவி, மணி, அழகப்பன், அறிவழகன், முத்து, சுந்தரி, அதிர்ஷ்டலட்சுமி, ரவி, விகாந்திகா, அழகிய நம்பி, ராஜேஷ், இவங்களுக்கு எல்லாமே கைத்தட்டல் கொடுத்தாச்சு. அண்டு நிகழ்ச்சியில் அரை மதிப்பெண்கள் பெற்று நானும் சாயராவும் ட்ரால் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அட்டகாசமாக நிகழ்ச்சியை கொண்டு போன நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் பொதிக தும்பி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: உங்கள் அன்பு சாயிரபானு.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது. தளபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இயக்குநர் எம்ஏஎம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிரான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். தன்னுடைய தனித்துவமான பாணியினால தனக்கென நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் பிடிச்சவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. கிராமமும் கிராமத்து மண் சார்ந்த மனிதர்களும் அழுத்தமான நடிப்பும் இவர் இயக்கிய திரைப்படங்களின் முத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே சினிமா மீது இவருக்கு ரொம்பவே ஆர்வமா. இயக்குனரா வரணும் அப்படின்னு ஆசை கிடையாது, ஒரு நடிகரா வரணும் அப்படிங்கறது தான் பாரதிராஜாவுடைய கனவாவே இருந்துச்சு. பள்ளியில படிக்கும் போதே பல நாடகங்களை இயக்கி நடிச்சிருக்கிறாங்க.

அப்போது கிடைச்ச அந்த பாராட்டு தான் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவருக்குள்ளே தூண்டிச்சான். சினிமாவுக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. சின்னதாக மயில் அப்படின்னு ஒரு படம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வேணால் திரும்பி ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் அவர் ஒரு படம் எடுத்தார். அந்த முதல் படம் தமிழ் சினிமா உலகத்தையே அவரை திரும்பி பார்க்க வச்சது. அது என்ன படம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன், கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில இயக்குனர் எம்.எம். பாரதிராஜா அவங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோடு அவங்க இயக்கின படங்கள்ல இருந்து பாடல்களும் தான் நம்ம கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம்.

பாரதி ராஜாவின் முதல் படம் 1977 வெளியான 16 வயது நிலை ஒட்டுமொத்த திரை உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சூப்பரான திரைப்படம். ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு மயில் அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் 16 வயது நிலைன்னு மாற்றிருக்கிறாங்க. 16 வயது நிலை அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா பெரும்பாலான படங்கள் ஸ்டூடியோவில் செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. அதாவது பாடல் காட்சிக்கு மட்டும் இயற்கை சார்ந்த ஒரு லொக்கேஷனுக்கு போய் ஷூட் பண்ணாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு வெளியிடத்தில் ஷூட் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னா 16 வயது நிலை. கிராமத்து வாழ்வியலை திரையில் காட்டின பெருமை பாரதி ராஜாவை தான் சேரும். பாரதி ராஜாவின் திரைக்கதை, இளையராஜாவின் இசை, கமல், ரஜினி, ஸ்ரீதேவி இவங்களுடைய நடிப்பு, இது எல்லாமே இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹிட் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி ஆச்சான் இந்த படம். ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்கிறத விட சப்பானி, பரட்டை, மயில் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு தத்ரூபமாக இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த கிராமத்து மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நடை, உடை, பாவனை எல்லாமே அதில் வந்து அந்த நடிப்பில் வெளிப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வசனங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ரஜினியோட பேசக்கூடிய அந்த இது எப்படி இருக்குது, அப்புறம் கமலுக்கு வந்து ஆத்தாவையும் காசு கூட அப்படிங்கிறதாகட்டும், ஸ்ரீதேவி சொல்லக்கூடிய ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் இந்த வசனங்கள் எல்லாமே இன்றைக்கி வரைக்குமே ரொம்பவே பிரபலம் இல்லையா. இப்போது இந்த 16 வயது நிலை திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: कानूनी सहायता टेलीलॉके ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவங்களுடைய இயற்பெயர் சின்னசாமி. சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய பெயரை பாரதிராஜா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. 16 வயதிலே அந்த முதல் படத்திலே தன்னுடைய திறமையை நிரூபித்த பாரதிராஜா தன்னுடைய அடுத்த படமான கிழக்கே போகும் ரயிலும் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து பின்புலத்திலே எடுத்து அந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் இலக்கியத்தில் தூது இலக்கியம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் தூதாக தோழியவோ இல்லை காற்றையோ கிளியவோ அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த கிழக்கே போகும் ரயிலில் பாரதிராஜா ரயிலை தூதாக அனுப்பியிருப்பாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். வெளியூரில் இருக்கக்கூடிய ஹீரோவுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினும் ரெண்டு பேருமே கிழக்கே போகக்கூடிய ரயிலுடைய கடைசி பெட்டியில் எழுதி தங்களுடைய காதலை வந்து வளர்த்துருப்பாங்க. இப்போ கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் ஜானகி குரல்ல வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து வச்சிருங்க.

5:20 படமும் பாடலும் நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கிறீங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பத்தின சுவாரஸ்யமான தகவல் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. முதல் ரெண்டு படங்கள் ரெண்டுமே கிராமத்து சார்ந்த கதைகளை எடுத்து வெற்றி பெற்றதுனால இவருக்கு இந்த மாதிரியான கிராமத்து கதைகளத்தை கொண்ட படங்கள் மட்டும்தான் இயக்க முடியும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இவர் மூன்றாவது எடுத்த திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். ஒரு சைக்கோ த்ரில்லர் படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம். பொதுவாக இந்த மாதிரியான சைக்கோ த்ரில்லர் படங்கள் எல்லாமே அப்போது அந்த காலகட்டத்தில் ஹாலிவுட்டில் தான் வந்திருந்துச்சு. ஸோ தமிழில் ஒரு ஆங்கில பாணியில் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை சொல்லலாம். இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தான் முதல் படமாக தயாரிக்கணும், முதல் படமாக பண்ணணும்னு அதுக்காக கதையை தயார் செஞ்சு வச்சுருந்தாராம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த 16 வயது நிலை படத்தை வந்து எடுத்தாங்க. அதுவும் தன்னோட தான் வாழ்ந்த அந்த கிராமத்து கதைகளை, கிராமத்து வாழ்வியலை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சூஸ் பண்ண படம் 16 வயது நிலை. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் கதை ரெடி பண்ணி வச்சுருந்தது இந்த சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயதில் தவறான நபர்களுடைய தாக்கத்தால் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி தடம் மாறி போகுது அப்படின்னு உளவியல் சார்ந்த ஒரு த்ரில்லராக இந்த படத்தை திரையில காட்டியிருப்பாங்க. அதுவும் நம்ம கமலுடைய நடிப்பு அப்படியே வந்து மிரட்டலா இருக்கும், ஒரு வில்லனா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு மென்மையான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலையில கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு குறிப்பிட்ட அம்சம் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த ஹீரோ ஹீரோனா நடிப்பாங்க அப்படிங்கிறத உடைச்சு புது முகங்கள் அதுவும் டீனேஜர்களை ஹீரோ ஹீரோயினா அறிமுகப்படுத்தி ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக் ராதா இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்து ஒரு சூப்பரான ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். மதம் தாண்டிய ஒரு காதலை அவங்க எப்படி வெற்றி கண்டாங்க அப்படிங்கிற அந்த அழகான அந்த காட்சிகள் எல்லாமே காட்டியிருப்பாங்க. இந்த படத்துடைய எண்டிங் தான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு சூப்பர்னு சொல்லலாம். தர்மத்தை வாழ வைக்க நினைக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாகிவிடும், அதே அழிக்க நினைப்பவனுக்கோ ஆயுதமும் புல்லாய் போய்விடும். காதல் ஆயுதங்களால் அழிக்க முடியாத தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலுங்கிற அந்த அழகான உறவை அற்புதமாக காட்டியிருப்பாங்க அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்தில். இப்போ இந்த அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

புகழ்பெற்ற நடிகர்களையும் தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவங்களோட முக்கிய ஒரு புது ஒரு நோக்கில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். நிறைய நடிகர்கள் அப்படி உதாரணமாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சொல்லலாம். முதல் மரியாதை திரைப்படத்தில் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். நடுத்தரை வயதை தாண்டிய ஒரு நபருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையே உருவாகக்கூடிய கலங்கவில்லா நேசத்தை காட்டின ஒரு அழகான திரைப்படம் முதல் மரியாதை. ஆனால் இந்த கதையை வந்து அந்த காலத்தில் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்காது இல்லையா. அந்த கதையை கெட்டின இளையராஜாவுக்கு கூட பிடிக்கல. ஆனாலும் தன்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கம், அந்த தொழில் தர்மம் ஒன்று இருக்குல்ல, தனக்கு பிடிக்கலனாலும் அந்த கதை பிடிக்கலனாலும் நல்ல பாடல்கள் கொடுத்தாங்க. அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படம் அப்புறம் பெஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேசிய விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக நம்ம சிவாஜி கணேசன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் நடிப்பு இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை நம்ம இந்த படத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்படி மாற்றினார் பாரதி ராஜா. அவர் வரும்போது கூட வந்து எனக்கு வந்து மேக்கப் இல்லாமல் இருக்கணும், லேசாக வேணாலும் மேக்கப்லாம் போட்டு தான் வந்திருந்தாங்க. எனக்கு நீங்கள் இயல்பாக இருக்கணும், நீங்கள் யூஸ்வலாக எப்படி தனித்துவமாக நடிப்பீங்களோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் இயல்பாக இருங்கன்னு சொல்லி அவங்களுடைய இயல்பான நடிப்பை தனித்திறமையாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பார் பாரதி ராஜா. இப்போ இந்த திரைப்படத்தில் தான் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடமும் பாடலும் நிகழ்ச்சியில பாரதிராஜா டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம நடிப்பிலும் தன்னுடைய தனி முத்திரையை பதிச்சிருக்கிறார். அவருடைய சின்ன வயசு ஆசை நடிக்கிறது இல்லையா, நடிக்கணுங்கிறது தானே ஆசை. அந்த நடிப்பும் அவர் வந்து நிறைய படங்களில் காட்டியிருக்கிறாங்க. அவர் இயக்கக்கூடிய படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸில் நடிச்சிருந்தாலும் நிறைய படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. உதாரணமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா கல்லுக்குள் ஈரம் இந்த திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் அவர் இயக்குனராகவே நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆயுத எழுத்து, திருச்சிற்றம்பலம், நம்ம வீட்டு பிள்ளைன்னு இந்த காலத்து கதாநாயகர்களோடையும் அவர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு கிராமத்திற்கு ஒரு சினிமா படக்குழு ஷூட்டிங்காக வர்றாங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பெண்கள் அந்த சினிமா முகத்தினால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக தத்ரூபமாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பொதுவாகவே இயக்குனர் பாரதிராஜ் என்ன பண்ணுவாங்களா, அவங்க இயக்கக்கூடிய படங்களுக்கு அந்த காட்சிகளை எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத நடிகர் நடிகைகளுக்கு அவரே செஞ்சு காட்டுவாராம். அந்த விஷயத்தை தத்ரூபமாக இந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. வெந்நீராடி நிர்மலாவுக்கு அவர் வந்து எப்படி வெக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி அப்படி ஆக்ஷன் பண்ணி வேற காட்டுவாங்க, முகத்தை கைகளால் மூடி அப்படி அழகாக ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்ருக்கிற ஹீரோயின் அவங்களும் தனிமையில் போய் அந்த மாதிரி செஞ்சு பார்ப்பாங்க. இப்போ நம்ம அந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு ஏராளமான படங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் எதுனா 1993 இயக்குனர் இமயம் பாரதிராஜ் இயக்கத்தில் வெளியான கிழக்கு சீமையிலே. இது வந்து அப்போது தீபாவளிக்கு ரிலீஸான ஒரு திரைப்படம். விஜயகுமார், ராதிகா, நெப்போலியன் எல்லாமே நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் பாரதி ராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் முதல் முதலாக சேர்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு விஜயகுமாரும் ராதிகாவும் தெரிய மாட்டாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி தான் தெரிவாங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த படத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு கண்ணீர் வரும். இவருடைய பல படங்களில் வசனங்களே இல்லாமல் காட்சிகள் மூலமாகவும் கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை நம்ம காட்சிகளோட தன்மையும் நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு அப்படியே நம்மளை வந்து கடத்திடுவார். நிறைய அவருடைய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து அவருடைய திரைப்படங்களை நம்ம பார்க்க முடியும். தத்ரூபமாக இருக்கும். இப்போது இந்த கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் இருந்தால் சூப்பரான பாடல் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

தமிழ் சினிமாவிற்கு தனி பாதையை உருவாக்கி கொடுத்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. தன்னுடைய கதையில சமூக அக்கறையோட பல்வேறு வசனங்களையும் உட்படுத்தி தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்த்த சிறப்புக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பெரும்பாலான படங்கள்ல அந்த சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு திரைப்படம் தான் பெண் சிசு கொலைக்கு எதிராக எடுக்கப்பட்ட கருத்தம்மா திரைப்படம். எந்த பெண் குழந்தை வேண்டாம், அவங்க கொள்ளுங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுங்கன்னு சொன்னாரோ ஒரு தந்தை, அந்த பெண் தான் கடைசியில் அவரை வந்து காப்பாற்றுற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக பல்வேறு அவதாரம் கொண்ட இயக்குனர் இமயம் இமயராஜா இந்த கருத்தம்மா திரைப்படத்தின் மூலமாக ஒரு பாடகராகவும் ஒரு அவதாரம் எடுத்தார். இந்த கருத்தம்மா திரைப்படத்திற்கு தேசிய விருதும் கிடைச்சது. அந்த தேசிய விருதை தன்னுடைய தாயால் வாங்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய அம்மா பெயர் கருத்தம்மா.

இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவங்க பற்றி தான் நம்ம படமும் படம் நிகழ்ச்சியில் கேட்டுருக்கிறோம். பெரும்பாலான படங்கள் இவர் கிராமத்து பின்னணியில் தான் எடுத்தாங்க. 6 தேசிய விருதுகள், 6 மாநில விருதுகள், பத்மஸ்ரீ, நந்தி விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு அவருடைய குரலில் தான் அவருடைய பெரும்பாலான படங்கள் ஆரம்பிக்கும். அவர் படங்களுடைய முடிவும் கூட, கிளைமேக்ஸ் கூட அவருடைய குரலில் தான் வரும். தன்னுடைய தனித்துவமான பாணியினால் தமிழ் மக்கள், தமிழ் திரை இசையில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவரை நினைவு கூர்வதில் பெருவிக்கொள்கிறது நிலை பண்பலை 102.6. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வரை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நேரம் 6 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சி குறிப்புகள் நம்ம கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இன்றிரவு 7 மணிக்கு திரையிசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல், 7:32 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி, 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள், இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நன்றி மறவாமை நன்றே உரை வழங்குபவர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். நாளை காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை பாடல்கள், காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, நாளை காலை 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையிசை, நாளை காலை 9:20 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காலை உணவின் முக்கியத்துவம் குறித்து பேசலாம் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை, 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பதோஹி கம்பளம், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, இன்றும் நினைத்தால் சிரிப்பு வரும் ஒரு சம்பவம் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம், நாளை மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம், 1:10 நலம் தானா, கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள், தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். நாளை பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1997 வெளிவந்த படங்களும் பாடல்களும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை 7 மணிக்கு திரையிசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:35 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லியஞ்சல், 7:32 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் பேச்சியம்மன் கதை வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் பி பாப்பாத்தி அவர்கள் குழுவினர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள், 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நிகழ்ச்சியில் நாளை அம்பாசமுத்திரம் மேலக்கூனியூர்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி மாலை வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமலச் செய்யும் இனிய பாடல்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது பக்தி மாலை. கூடவே நல் சிந்தனைகளும் நாம் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் வருகின்றது. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்,

கற்பனையின் சிறகை கிள்ளாமல் அதற்கு மாறாக எண்ணத்தால் பரந்த மனப்பான்மை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டி

6:17 நமது பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிமையான பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் உயரிய நோக்கமும் ஆர்வமும் இருந்தால்தான் நாம் பல வெற்றிகளை பெற முடியும்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனதின் சக்தியை உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும், அப்போது நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றம் வரும்.

கடவுளை நாம் எப்போது காண முடியும் என்றால் நிச்சயமாக நம்பும் போது. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 $1.5 trillion பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல்

0: அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து பலமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பெற்றது.
1: மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மக்கள் அனைவரும் கடவுளின் வடிவம் என்பதை நாம் உணர வேண்டும். நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் சீர் இயேசுநாதனுக்கு கேட்கலாம். ஏ பி கோமலா பாடியிருக்காங்க.

மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விதத்தில் பக்தி உதவுகின்றது. இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்கலாம். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

இடங்களில் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் யாருடைய பாராட்டுக்கும் அதே நேரம் ஆசைப்படக்கூடாது.

மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு மனநிலைதான். அதை நாம் கற்றுக்கொண்டால் துன்பத்தில் கூட மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். நாகூரியம் ஹனீஃபா பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம்.

வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும்

0: கேட்பதில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம்.
1: நேர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6 திரை இசை நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. 2 சூப்பரான சாங்ஸ் நமக்காக இருக்கு. மொதல் பாட்டு கத்தி திரைப்படத்திலிருந்து, அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை இசை நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. 2 சூப்பரான சாங்ஸ் நமக்காக இருக்கு. மொத பாட்டு கத்தி திரைப்படத்திலிருந்து, அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்கில் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேர்களை நிறைவு பெற்றது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும்

0: மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
1: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜில் வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதில் வந்து சில்ட்ரன் வந்து தங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸு, ஒரு க்ரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீயை வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும், விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும், உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும், ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்குதடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை, பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத்

0: குஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திசிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளி துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:25 எஃப்எம் ரெயின்போ 102.6 இல் நம்மை சுற்றி

தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மத்திய அரசு பணியிடங்களுக்கென பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்பு 12/6/2026 அன்று, அதாச்சும் நாளைக்கு வந்து தொடங்கப்பட இருக்குது. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வைத்து இந்த தேர்வுக்கான கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் நாளைக்கு காலை 10:30 தொடங்கியிருக்குது. இந்த பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியோடு நடத்தப்படுது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் வந்து இருக்குது. நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயிற்சி குறித்த தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நாளை காலை 10:30 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு நேரில் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு 94-99-05-59-29 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், போட்டித் தேர்வுகளுக்காக நடத்தப்படும் இலவச பயிற்சி வழங்க ஆர்வமுள்ள பயிற்றுநர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எஸ்எஸ்சி ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடத்தப்படக்கூடிய இலவச பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி வழங்க பயிற்றுநர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பயிற்றுநர்களுக்கு அரசு விதிகளுக்கு உட்பட்டு மதிப்பூதியம் ₹800/hour வழங்கப்படுது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ₹800 வழங்கப்படும். இந்த பயிற்சி வகுப்பு நடத்த விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட சுய விபர படிவம் ரெசியூமை வந்து 15/6/2026 ஸ்டடி சர்க்கிள் tvli@gmail.com இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஸ்டடி சர்க்கிள் tvli@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுவலக வேலை நாட்களில் நேரடியாக சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இல்லை அந்த மெயிலில் அனுப்பணும், இல்லைனா நேரடியாக சமர்ப்பிங்க அலுவலக வேலை நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பிலான நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்பட இருக்குது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 94-99-05-59-29 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வு குறித்த இலவச கருத்தரங்கு மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற இருக்குது. அது தொடர்பாக மாவட்ட நூலக அலுவலர் மி கணேசன் அவர்களுடைய செய்திக்குறிப்பு என்னென்னா, மத்திய அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் மாநில அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் இலவச கருத்தரங்கு ஜூன் 14 ஞாயிறன்று வரும் ஞாயிறன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்குது. யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி தாங்கள் தயாராகணும், சமீபத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ப எப்படி தங்களை தயார் செய்து எளிதில் வெற்றி பெறுவது உள்ளிட்ட பலவிதமான உத்திகளை பற்றி இலவச கருத்தரங்கு வந்து நடைபெற இருக்குது. இதில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் கலந்து கொண்டு இலவசமாக பயன்பெறலாம். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 96 26 25 25 00 என்ற தொலைபேசி எண்ணில் அல்லது நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் கூட நேரில் வந்து பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.

7:33 எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைகின்றோம் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோட. கடிதம் வழியாக நம்முடைய நேர்கள் எழுதி இந்த பாடல் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்டேன், அந்த பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற போகுது. உங்களோட கடிதமும் உங்களோட பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல், யாருடைய பெயர்கள்லாம் வாசிக்கப்படணும் அப்படிங்கிறதுலாம் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் பகுதி எஃப்எம் ரெயின்போ 102.6 அகில இந்திய வானொலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 என்கிற இந்த முகவரிக்கு. முதல் கடிதம் யாரோடதுன்னு பார்ப்போமா? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, களக்காடு ராஜேந்திரன், இவங்க எல்லாருக்காகவும் மகாபிரபு படத்திலிருந்து பாட்டு நாம கேட்கலாம்.

ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்க எல்லாருக்காகவும் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாட்டை நம்ம கேட்கலாம்.

ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக கேட்டதை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களோட விருப்ப பாடலும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கடிதத்தில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆசை ஏஞ்சல் பகுதி, நெல்லைப்பண்பலை 102.6, அகில இந்திய வானொலி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 என்கிற இந்த முகவரிக்கு. அடுத்ததாக கருப்பசாமி, வசந்தி, முத்து, சௌமியா இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க டவுன்லேருந்து. அவங்களுடைய விருப்ப பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து.

ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்தனன், அஸ்ரித் பவஷ்யா, உபேந்திரன் ஸ்ரீதேவி, ஜெயசித்ரா பிரேம்குமார் இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து

நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து புத்தாளே ரோஜா முற்று பறிக்க கூடாது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. குரல் பதிவு வந்து 10 வினாடிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 94-43-36-07-94 அப்படிங்கிற இந்த எனக்கு. ஓகேவாங்க, ஆசையஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு கடிதம் யார் எழுதி அனுப்பியது அப்படின்னு பார்ப்போமா. கரம்பை பொட்டல் பால்பாண்டி மேரி குணசேகர் லதா கார்த்திகா பாஸ்கர் இவங்க எல்லாருக்காகவும் டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக

கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள், குறிஞ்சதி அனுப்புங்க, இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய எண் என்னென்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான். சரி, இன்றைக்கி மொதல் பாடல் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடையார் குளம், பாலு மகேந்திரா கேட்டிருக்காரு. கிழக்கு சேமையிலே படத்திலிருந்து பாடல், பாடல் இதை வந்துட்டே இருக்குது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு நண்பர்களே. அட்டகாசமான பாடல்கள் நேர்களோட விருப்ப பாட்டு நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம்.

0: 8:11 ஆகுது. குக்கு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். நான் அவங்க மகாராஜா பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா?
1: வணக்கம் சார், லட்சுமி ஃப்ரம் கல்லிடைக்குச்சி. எனக்கு வந்து தப்பி ராசாவே ஒன்று காணாது.
0: ஓகே, இந்த பாடல் நாம் கேட்டலாம். ஆனால் குரல் பதிவு வந்து தெளிவாக ரொம்ப தெளிவாக இல்லை இல்லையா, அதனால் இனி பண்ணக்கூடிய நம்முடைய நேர்கள் வந்து தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இது வைதகி காத்திருந்தால் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி ஃப்ரம் கல்லிடைக்குறிச்சின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம், இணைந்திருங்க.

0: 8:16 ஆகுது. குக்குணையர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம். நீங்களும் உங்கள்ட்ட பாட்டு கேட்கணுமா? இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. அடுத்ததான் முருகன் கேட்டிருக்காங்க காவூர்லேருந்து. அவங்களுக்காக புதுப்பாட்டு அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் நம்ம கேட்க போகிறோம்.
1: பத்தி என்ன நினைக்கிறே,
2: அது எங்க ஊரு காதல் போல ஆழமில்லையே.
1: அப்படியா?
2: பின்ன எப்படியா?

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: குக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் குரல் பதிவு யார் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டு அவங்களோட விருப்ப பாடல் நம்ம கேட்க போகிறோம்.
1: நான் சிவகாசிலேருந்து தேவி ஸ்ரீ பேசுகிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். எனக்கு வீரா படத்துலேருந்து கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அந்த சாங் போடுங்க.
0: ஆஹா, இசைஞான இசையில் ஒரு அருமையான பாட்டு கேட்டிருக்காங்க. நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் கேட்கணும்னா 9443-60794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இசைஞானி சில பாட்டு வந்துட்டே இருக்குது.

கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா. அடுத்ததா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,

தூத்துக்குடி பேரூரில் இருந்து சுரேஷ், திவ்யா, சந்துரு, உடையார் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க உங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னு. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, பாட்டு தான் வந்துட்டே இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 8:33. கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களுக்கு பிடித்தமான பாட்டெல்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வந்து அனுப்புங்க. என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத குறுஞ்செய்தி இல்லைன்னா குரல் பதிவை ரெக்கார்ட் பண்ணி 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வாங்க. அடுத்து யார் குரல் பதிவு அனுப்பி பாட்டு கேட்டிருக்கான்னு கேட்போமா.
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து செந்தில்குமரன். குக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே நான் விரும்பி கேட்கும் பாடலின் படம் மூவேந்தர் பாடல் நான் வானவில்லையே பார்த்தேன்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். உங்களோட பாட்டும் கேட்கணுமா? இப்போவே மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் கூட நேரம் இருக்குது. 9443-60794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. அடுத்ததாக சாம்பவர் வடக்கரை பரமசிவன், சுரண்டை தாமஸ் இவங்க ரெண்டு பேருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். கண்ணன் சுமதி கடங்கநேரியிலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கிராமத்து அத்தியாயம் அப்படிங்கிற படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேர்களை நமது ஒலிபரப்பில் இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பேசியிருக்கிறோம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்களில் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசி உங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு 0462251132 மற்றும் 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் நைட்டு 10 மணிக்கு கூப்பிடுங்க பார்ப்போம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் சாய்ஸில் நிறைவு நேராக குரல் பதிவு அனுப்பி யார் கேட்குறாங்கன்னு பார்ப்போம்.
1: பாட்ஷா படத்தில் அழகு அழகு திருச்செந்தூரிலிருந்து அருள்ராஜ் சாய் பிரதீப் ராதா.

0: Nice, Evian and Paris and Slovakia.
1: The visit will provide an opportunity for the Prime Minister to engage with the world leaders present at the G Summit on issues of importance to India as well as to the Global South. This will be India's 13th participation at the G7 Summit and Prime Minister Mr. Modi's 7th consecutive participation at the summit.
0: This will be India's 13th participation at the G7 Summit and Prime Minister Modi's 7th consecutive participation at the G7 Summit. On to sports. Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. In the opening match, hosts Mexico will take on South Africa in a Group A clash. The match begins at 12:30 a.m. Indian Standard Time. Interestingly, the fixture brings back memories of the 2010 World Cup opener, which also featured the same two sides. Here is more from football's biggest stage.
2: This edition of the World Cup will be the biggest in history, with an expansion from 32 to 48 teams. A record 104 matches will be played, with 72 in the group stage and 32 in the knockout rounds across host nations, United States, Canada and Mexico. The three host nations qualified automatically, while 45 teams earned their places through a demanding two-year qualification journey. The competition features 12 groups of four teams each. The top two teams from every group, along with the eight best third-place teams, will advance to the round of 32. This expands the knockout stage to 32 teams for the first time in tournament history. The grand final is scheduled for 19th of July, promising a thrilling conclusion to football's greatest celebration. Shagun Chopra from Sports Desk.
0: In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. Two-time Olympic medalist Sindhu defeated compatriot Isharani Barua in the round of 16. She will next face Chen Su Yu. In another all-India pre-quarterfinal clash, Tanvi Sharma overpowered Malvika Bansal. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Centre and governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed three Indian sailors off the coast of Oman. Summons U.S. Chargé d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open and FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தவிர மீன் வளர்ப்புலையும் விவசாயிகள் ஈடுபட்டு வர்றாங்க சார். மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது சார்?
6: வேளாண்மை அறிவியல் மையத்தில் ஒரு குடையின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. அதுல முக்கியமா மீன்வளத்துறையும் இருக்கிறாங்க. மீன்வளத்துறையில மீன்வள பயிற்சிகள் வந்து தனியாக நடத்தப்படுகின்றது. அதுல குறிப்பா சொல்லணும்னா, இளைஞர்கள் வந்து மீன் வளத்துல வந்து புதுசா ஈடுபடுறதுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கோ, புதிய ரகங்கள் என்னென்ன நமது மீன்வள பல்கலைக்கழகங்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன் மூலியமா என்ன லாபம் பெறலான்றதுக்கு தனி பயிற்சியும் செயல் விளக்கங்களும் கண்டறிஞ்சு புதிய இளைஞர்களை ஊக்குவிச்சு எப்படி வந்து மீன் வளத்தின் மூலியமாக லாபம் அடையாதுன்றத வழிகாட்டுறோம் நாங்க.
5: சொட்டு நீர் பாசனம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குல்ல சார் விவசாயிகள் கிட்ட, அதெல்லாம சொல்லலாம் இல்லையா சாதனைகளா?
6: கண்டிப்பாக. ஏன்னா இப்ப அதுல வந்து விவசாயம் சார்ந்த தொழில உழவியல் ஈடுபடுறப்பையும் அவங்க வந்து கேக்குறாங்க, எப்படி வந்து நீர் மேலாண்மையில வந்து சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அதற்கும் அரசு மானிய உதவியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க.
5: ஆண்டுக்கு 6000 ரூபாய் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், அது

0: ஏற்படுத்திட்டு வர்றாங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
1: குறிப்பா நீங்க சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க மேடம். இப்ப ஆண்டுக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் அந்த 6,000 ரூபாய் மூலியமாக 3 தவணைகளாக மத்திய அரசு கொடுக்கின்ற பட்சத்துல விவசாயம் பொய்க்கின்ற நேரத்தில் அதை வைத்து அவர்களால் மற்ற வாழ்வாதார மேம்பாட்டு பணிகளுக்கு வந்து ஈடுபட முடியுது. கிட்டத்தட்ட 3 தவணையாக இது வரைக்கும் மத்திய அரசில் கொடுத்துட்டு வராங்க. மகளிருக்கு பிஎம் கிசான் சொல்லக்கூடிய 100% நிதியுதவி திட்டம் வந்து மத்திய அரசுடைய கீழ் வந்து செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 2018 நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால் மக்கள் வந்து தொழிலில் ஈடுபடுறப்ப அவங்களால வந்து தன்னுடைய சுயசார்பு இலக்கை அடைய முடியுன்றதா மத்திய அரசுடைய நோக்கமா செயல்படுத்துறாங்க மேடம்.
0: இப்ப கால்நடை வளர்ப்புக்கான என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள் வழங்கப்படுது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்காக?
1: குறிப்பா சொல்லணும்னா மேடம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், தற்சமயம் மத்திய அரசுடைய 50% மானிய உதவித்தொகையுடைய நீங்கள் வந்து பண்ணைய ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு நேரடியாக மத்திய அரசுடைய நிதியுதவி தராங்க. கால்நடை சார்ந்த மேம்பாட்டு நிதியில் பார்த்தீங்கன்னா சுயசார்பு இந்தியான்னு சொல்றது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி நிதியுதவியுடன் 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் செயலாக்கம் சொல்கிறாங்க, கால்நடை தீவன உற்பத்தி மற்றும் கழிவுகளிலிருந்து செல்வம் உருவாக்கும் மேலாண்மை ஆகியவற்றில் தனியார் மற்றும் கூட்டுறவு முதலீடுகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. முக்கியமாக வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே கேட்டது போல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக இப்போ பாலை மட்டும் விற்பனை செய்தால் அவர்களுக்கு லாபம் கிடையாது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துதலில் மிகப்பெரிய லாபம் அவங்க வந்து சந்திக்கலான்றதுக்காக இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த நிதி ஒதுக்கி தராங்க மேடம்.
0: விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
1: இது வந்து ஒரு முக்கிய பங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பொய்க்கின்ற பொழுது அவங்க வந்து பயிர் காப்பீடு வந்து மத்திய அரசுடைய நிதியுதவியில தான் கொடுத்தாலுமே இதை வந்து எதிர்பாராத நிகழ்வுகள் அது இயற்கை சேதங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு வந்து நிதியுதவி கொடுக்குறாங்க மேடம். இதுல என்னன்னா வானிலை சார்ந்த பயிர் காப்பீடு இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அதாவது மழை பொழிவு, வெப்பநிலை, உறைப்பனி, ஈரப்பதம் போன்ற வானிலை காரணிகளால் ஏற்படும் பாதக சூழல்ல வந்து பயிரிழப்பு தரும். இது தவிர என்னென்ன காப்பீட்டின் கீழ் வரும் பயிர்கள் விவசாயிகள் கேட்டாங்கன்னா உணவு பயிர்கள், அதுல தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கும் கொடுக்கறாங்க, ஆண்டு வணிக பயிர்கள், அப்புறம் ஆண்டு தோட்டக்கலை பயிர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வராங்க மேடம்.
0: மண்வள அட்டைன்னு சொல்லி சொல்றாங்களே சார், அதனுடைய பயன் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: எப்பவுமே நாங்க எங்க வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் வரக்கூடிய விவசாயிகள் வந்து நாங்க சந்திக்கிறப்ப முதல்ல வந்து எங்களுக்கு வந்து மகசூல் அதிகமா வரலன்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்போம். சராசரியா மனித செயல்பாட்டுக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்கறது போல மண்வள அட்டை இப்போ வந்து தீவிரமா வந்து மத்திய அரசு முன்னெடுக்கிறதுல ஆரோக்கியமான பூமி, பசுமையான பண்ணை, மண்வள அட்டையை வச்சுதான் நாங்க முடிவுக்கு கொண்டு போவோங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொண்டு போறாங்க, இந்த அட்டையின் மூலம் வந்து மண் ஆரோக்கியத்தை சார்ந்த குறியீடுகள் வந்து நாங்கள் கணக்கிடுறோம், அவை தொடர்பான விளக்க குறிப்புகளும் இதில் இடம்பெற்றிருக்கும். இந்த இக்குறியீடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயிகளுடைய நடைமுறை அனுபவம் மற்றும் உள்ளூர் இயற்கை வளங்கள் குறித்த வந்து அந்த அடிப்படையில் வந்து அமைஞ்சிருக்கும். வந்து சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணல அட்டையனை வச்சு தான் தங்கள் மண்ணில் வந்து எந்தெந்த சத்துக்கள் குறைவாக உள்ளது அப்புறம் வந்து குறித்த தெளிவான வந்து ஒரு புரிதலை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்குவோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களை எப்பெல்லாம் பயிரிடலாம், சிறந்தது எது என்பதையும் நாங்கள் வந்து பரிந்துரைப்போம்.
0: நிச்சயமா, அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற போல எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான பயிர் வந்து நல்ல வளர்ச்சி காணும் அப்படின்ற தகவல்களும் வழங்கப்படுதா சார் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக?
1: கண்டிப்பாக மேடம். இப்போ உதாரணத்துக்கு தமிழக மாநிலத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து ஒரு 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளான கன்னியாகுமரி அப்புறம் வந்து உதகை மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு பரிந்துரைக்கும் இப்போ என்னென்ன வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் நான் சொன்ன மாவட்டங்களில் இயங்குதோ அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய பரிந்துரைகளையும் அந்த விவசாயிகளுடைய தேவைக்கு ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரிந்துரைப்பாங்க மேடம்.
0: நிச்சயமாக சார், எப்போவுமே வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டே வரீங்க. அந்த வகையில் மத்திய அரசோட விளைநிலம் காப்போம் திட்டம் தற்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நடைபெற்று வருது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்?
1: இப்போ முன்னெடுத்திருக்கிறது வந்துங்க மேடம் சமையல் எரிவாயு தட்டுப்பாடை தாண்டி இப்போ விவசாயிகளுடைய ஒரு வருமுன் காக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மூலியமாக நமது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வச்ச பேர் வந்து கேத் பச்சோ அபியான். மண் விவசாயம் விவசாயி, மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். இப்போ இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறாங்க. இது என்ன பண்ண போறோம், நீங்க கேட்டது போல ரசாயன உரங்கள்ல குறிப்பா யூரியாவுடைய அதிகப்படியான பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதோடைய அடிப்படை நோக்கமே. அதாவது ஒரு பக்கம் மறைமுக காரணங்களால மேற்காசிய போரால யூரியா போன்ற ரசாயன உரங்கள் தயாரிப்பதற்கான உபப்பொருட்கள்

0: கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை முன்னிறுத்தி இப்பவே வந்து நமது விவசாய மக்களுக்கு இந்த மாறி வரும் இயற்கை வேளாண்மை, அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரசாயன உரங்களை குறைத்து மற்ற உயிர் உரங்களில் மாறணுன்றத நோக்கத்தோட தான் மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம் என்ற இந்த இயக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் 30 வரைக்கும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதில் மூன்று முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க பரிந்துரை. ஒன்று, சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல அந்த மண் சுகாதார அட்டை மூலியமாக இந்த சீரான ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிக்கணும் விவசாயிகள். அந்த நிலத்திற்கு வந்து என்ன உண்மையான ஊட்டச்சத்து தேவையோ அதை மட்டும்தான் அந்த வரம்புக்கு மீறி கொடுக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அந்த அமிர்தமும் நஞ்சு என்பது போல இந்த யூரியா பயன்பாடை குறைப்பதற்கு முதல் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிலையான நடைமுறைகளை பின்பற்றணும் விவசாயிகள். முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள், நீங்க ஆங்கிலத்துல இப்ப கிரீன் மெனியூர்னு சொல்லுவாங்க,
1: பஞ்சகவிய அந்த மாதிரி பொருட்கள்.
0: ஆமா, பயோ ஃபெர்டிலைசர் எங்க வேளாண்மை அறிவியல் மூலியமாக நாங்க விற்பனைக்கு அதுவும் கொண்டு விவசாயிகள்ட்ட சேர்க்கிறோம். அப்ப இந்த உயிர் உரங்களை மாறணுன்றதுதான் இந்த இரண்டாவது அவங்க பரிந்துரைக்கிற நிலையான நடைமுறைகள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா இப்ப இதன் மூலியமா இந்த ஒரு மாதம் நடக்கக்கூடிய முகாம்ல இதற்கு மற்ற திட்டங்களையும் இணைக்கலாம்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா நீங்க ஏற்கனவே கேட்டது போல PM கிசான் சம்மான் நிதியில் வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் சேரலையோ, அப்புறம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தில் யாரெல்லாம் அந்த பயிர் காப்பீட்டில் உள்ள வரலீங்களோ விவசாயிகள்ட்ட கொண்டு போய் தெரிவிப்பதால் இந்த விழிப்புணர்வு முகாம் மூலம் அதையும் சேர்ந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாடு தழுவிய அளவிலான முன்னெடுப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்களுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 10 லட்சம் விவசாயிகள் வந்து இந்த இயக்கத்தில் வந்து வெற்றிகரமாக தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை பயிற்சிக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து களத்தில் வந்து வேளாண்மை அறிவியல் மையங்களோட பயணித்து எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து ஈடுபடலான்றதை நாங்கள் அந்த ரசாயன உரங்களை குறைத்து கொண்டு செயல் விளக்கங்களும் கற்றுத்தரோம் மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் திட்டம் வந்து எதனுடைய அடிப்படையில வந்து செயல்படுத்தப்படுது, அதன் மூலம் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள், அதனுடைய பயன்கள் வரைக்கும் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். இதுல இருந்து ரெண்டு விஷயத்தை வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. ஒன்னு இயற்கை உரங்களுடைய பயன்பாடு அப்படின்ற விஷயம், இன்னொன்று வேதி உரங்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது. மக்களுடைய நலன் சார்ந்து தான் இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இயற்கை உரங்களோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டு வர்றதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பார்க்கலாம் சார் நம்ம?
0: கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நுகர்வோர்கிட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பண்ணை முதல் நம்ம சாப்பிட்ற தட்டு வரைக்கும் ஆங்கிலத்தில் ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னுவாங்க, மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. எல்லாருமே வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இந்த செயல்படுத்துறதுல இயற்கை முக்கியமாக வந்து உபப்பொருட்களோ இல்லை மற்ற நுகர்வோர் வாங்குறப்போ வந்து ஒரு தரம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அதற்கு வந்து செலவு செய்வதிலையும் அவங்க குறையிறது கிடையாது. நீங்க ரசாயனம் கலந்த மற்ற மாற்று வழி உணவுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மருத்துவர் அணுகிறதுக்கு பதிலாக முன்னெடுப்பா முதலேயே வந்து நம்ம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக இந்த இயற்கை சார்ந்த வழிமுறைகளுக்கு மாறுறது வந்து மிக சால சிறந்தது மேடம்.
1: நிச்சயமா சார், இப்ப விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிடுறாங்க சார், அதற்கப்புறமா வந்து அதை சந்தைப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமான விஷயம்தான். அதற்கான வழிகாட்டுதல நீங்க வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா என்னென்ன வழிகாட்டுதல கொடுக்குறீங்க சார்?
0: இப்போ மத்திய அரசுடைய சந்தைப்படுத்துதலில் வந்து ரெண்டு மிக முக்கியமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒன்று வந்து இந்த இநாம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் இதுக்கு. இன்னொன்று வந்து அந்த அக்மார்க் நெட்டுன்னு சொல்லக்கூடியது மேடம். இதில் பார்த்தீங்கன்னா நமது எல்லா விவசாயிகளும் வந்து எப்படி வந்து இந்த மின்னணு வர்த்தக தளமாக அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை விற்கலான்றதில் வந்து ஒரு உட்கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு கைபேசி செயலி மூலியமாக இந்த இநாம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம நிறைய ஆன்லைன் வியாபாரங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அதில் வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த மெய்நிகர் சந்தையாகவே அந்த இநாம் செயலி மூலியமாக இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க நுகர்வோருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சந்தை அமைப்பு வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு முறை பதிவாக தான் கொண்டு போகிறாங்க மத்திய அரசின் கீழ் இயக்கக்கூடிய அந்த இநாம் செயலி மூலியமாக. இதனால அவங்களுக்கு என்னென்ன இடைத்தரகர்கள் இல்லை, அப்புறம் வந்து நேரடியாக வந்து நுகர்வோர்கிட்ட என்னென்ன இது கொண்டு போக முடியுது, அவங்களுடைய தேவை என்னென்னு அறிஞ்சு எது விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதிக லாபம் எந்த காலகட்டத்தில் அவங்களால ஈட்டலாம்ன்றதை முடிவு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி சாகுபடியை மேற்கொள்ளலாம் மேடம்.
1: நிச்சயமா சார், இப்போ ஒரு விவசாயி வந்து மத்திய அரசின் திட்டங்கள் கீழே வந்து ஒரு பயனாளியாக வந்து பயனடையணும் அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல்கள் வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலாக வழங்கப்படுதா சார்? ஏன்னா இப்போ அவர் வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை உங்கள் மையங்கள் வாயிலாக நீங்கள் வழங்குறீங்க சார்?
0: இது ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்போ வந்து விவசாயிகள் வந்து படிப்பறிவு இல்லாத விவசாயிகள் தாண்டி நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொழிற்படிப்பு படித்தவங்க இல்லை ஒரு மிகப்பெரிய ஓய்வு எடுக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாருமே

0: இந்த பண்ணை தொழில் ஈடுபடுறதுக்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்ந்து நாடி வராங்க. நீங்க குறிப்பா கேட்டது போல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களையே தயார்படுத்தி நிறைய இந்த ஊடகங்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு, சார் இது இப்படி இருக்கு, இதனால அதிக லாபம் வருமா, நாங்க பண்ணை தொழில் ஈடுபடலாமா, நிறைய கேள்விகளோட தான் வராங்க. ஆனா முறையா நாங்க பரிந்துரைக்கிறது என்னன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய நில அளவு எங்க இருக்கு, அப்புறம் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மூலதனம் எவ்வளவு, நீங்க வந்து இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, இல்ல வெறும் கால்நடை தொழில் சார்ந்த தொழில ஈடுபட போறீங்களா, இல்ல உங்களுக்கு நகரம் மிக அருகாமையில் இருக்கிறதால சில பொருட்களை மட்டும் தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு போறீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்க கண்டறிஞ்சு அதன் மூலியமா நீங்க அணுகிறப்ப எங்களால நேரடியா ஒரு வெற்றி அடையறதுக்கு என்ன வழின்றத ஒரு குறிப்பா சொல்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். நீங்க இப்ப மத்திய அரசின் கீழே பாத்தீங்கன்னா கிசான் கால் சென்டர்னு சொல்லுவாங்க, எல்லா விவசாயிகளுமே வந்து அந்த 1551 அந்த எண்ணிற்கு வந்து நீங்க வந்து நேரடியா தொடர்பு கொண்டு 22 உள்ளூர் மொழிகள் வந்து பதில் கேட்டு பெறுறாங்க. அது தவிர நிறைய பேர் நான் சொன்னது போல சமூக ஊடகங்கள்லயும் வெற்றி கதைகளை பார்த்துட்டு எங்களிடத்தும் வராங்க. குறிப்பா வந்து விற்பனையிலயோ வேளாண் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய லாப நோக்கம், அப்புறம் விற்பனை வாய்ப்பு, அப்புறம் இதனால நம்மளால தொடர்ச்சியா செயல்படுத்தி அதை வெற்றி அடைய முடியுமான்றத ஒரு சின்ன ஒரு திட்டத்தையாவது அவங்க வந்து எழுதி வைத்து கொண்டு அதற்கு பிறகு அந்த முடிவை வந்து செயல்படுத்துறதுல இறங்கினா வெற்றி அடைய முடியும் மேடம்.
1: நிச்சயமா சார். அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒருத்தர் வந்து மண்வள அட்டைக்காகவோ இல்ல வந்து பயிர் காப்பீடு திட்டத்துக்காகவோ பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்க வழங்குறீங்களா சார்?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ மண்வள அட்டை அது வந்து நமது மாநில அரசின் வேளாண்மை துறை மூலமா நேரடியாக வந்து அந்தந்த களத்தில் வந்து வழங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதான் மந்திரி பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழே பதிவு செய்யறப்ப ரெண்டு முக்கியமான களத்தில் செயல்படுத்துறாங்க. உதவி வேளாண் அலுவலர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேரடியாக வந்து மண்வள அட்டையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ எப்படி நமக்கு ஆதார் எண் இருக்கோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தனியாக அடையாள எண் கொடுக்குறாங்க. அடையாள எண்ணையும் விவசாய அந்த மண்வள அட்டையுமே நீங்கள் பெற்றிருந்தா இல்லை நீங்கள் பெறாமல் இருந்திருந்தாலும் அந்தந்த இப்போ நம்ம மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண்மை துறைக்கு கீழே உதவி இயக்குனர் மூலியமாக வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, விவசாயிகள் நலனுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த இந்நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள். தொல்காப்பியம் காட்டும் பண்டைய போர் மரபுகள். தமிழ் உலகத்தில் முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தில் பண்டைய போர் பற்றிய பல கருத்துக்கள் வந்து நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு ஏற்ப போர்கள் வந்து நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறத புறத்திணையியல் அப்படிங்கிற நூல் வழியாக புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். உதாரணமாக மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதில் ஆணிரைகளை கவர்தல், அதனை மீட்டழுக்குமான போர்கள், கவர்ந்துட்டு போயிடுவாங்க, அதை மீட்பதற்கு எப்படி போர் புரிவாங்க. காடும் காடு சார்ந்த பகுதியுமான முல்லை, தன்மை மதியாத வேந்தனை எதிர்த்தும் காட்டு வளம் மீது கொண்ட ஆசையின் பொருளாலும் நிகழ்ந்த போர்கள். இப்படி அந்த வளத்தை சுரண்ட வரக்கூடியவங்க நடக்கக்கூடிய போர்கள். வயலும் வயலை சார்ந்த பகுதி மருதம், எயிலை முற்றுகையிட்டு நாட்டை கைப்பற்றுதலும் எயிலை காத்து தம் நாட்டை பாதுகாத்தலுக்குமான போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கடல் சார்ந்த மணற்பகுதிகளில் நெய்தலில் வலிமை குறித்த போர்கள். இப்படி நான்கு வகை போர்கள் நிகழ்ந்ததாக தொல்காப்பியத்தோட புறத்திணையியலில் ரொம்ப தெளிவாக தொல்காப்பிய

போர்களுக்கும் காரணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆணிறை கவர்தல் மீட்டலுக்குமான போர்கள் வந்து அந்த நிலப்பகுதிகளில் ஆணிறைகள் வந்து செல்வமாக கருதப்பட்டு வந்திருக்குது. மண்ணாசை போர்கள் காடும் அதன் செழிப்பும் முக்கிய காரணமாக இருக்கலாம். எயில் முற்றுகை பாதுகாத்தல் நாட்டோட செல்வமும் எயிலை கைப்பற்றினால் நாட்டையே கைப்பற்றியதாக கருதி இருக்கலாம். இன்னும் வலிமை போர்கள் வந்து உற்பத்தி பெருக்கமும் பண்டமாற்றும் யார் அந்த பகுதியில் ஆழ்வது அப்படிங்கிற வலிமையை நிரூபிக்க சேர சோழ பாண்டியர் என பலரும் போரிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நாம் பேசலாம், நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் கேட்கலாம்.

பண்டைய காலத்தில் சில வரையறைகளோட போர்கள் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக போருக்கு செல்வோர் குறிப்பிட்ட பூக்களை சூடுதல் வந்து மரபாக இருந்து வந்திருக்குது. ஒவ்வொரு மன்னனும் ஒரு குறிப்பிட்ட பூவை சூடி போர் புரிவது மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்களை சூடி போரிடும் மரபை கொண்டிருந்திருக்கிறாங்க மன்னர்கள். அதனால் போருக்கு செல்லும் முன்பு பூச்சூட வருமாறு வீரர்களுக்கு அழைப்பும் எடுப்பாங்களாம். களாத்தலையாரின் புறப்பாடல் ஒன்றும் சொல்லுது, மூதிலாளருள்ளும் காதலின் தனக்கு முகந்தேந்திய பசியன் மண்டை இவற்றிற்கென்னும் மதுவுமன்றி சீனே கேட்டியோ வாளி பான பாசறை பூக்கோளின்று அப்படின்னு அந்த பூ சூடுதலை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.

9:43 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள் அப்படின்ட்டு, போரில் இறந்ததால் கூற்றுவன் அதாச்சும் யமன் பற்றிய ஆற்றல் சொல்லுது. அவருடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத பெரும் காஞ்சி அப்படிங்கிற நூல் சொல்லுது. முதியோர் இளையோருக்கு கூறியது முதுமை காஞ்சி. நம்ம இலக்கியங்களில் அது இருக்குது. தகுதியோடு தன் மரப்புண்ணை கிழித்து உயிர் துரத்தல் மரக்காஞ்சி. புண்பட்டு கிடப்பவனை பேய் பேணும் எனும் நம்பிக்கை பேய்காஞ்சி. இத்தகைய சிறப்புடையவன் இவனென போரில் இறந்துபட்டவனை கூறுதலும், இன்னது செய்ய தவிர்த்ததால் இன்னது நிகழும் என வஞ்சினம் கூறலும், அன்புடைய மனைவி புண்பட்ட கணவனை பேய் நெருங்காது காக்கும் நிலையும், இறந்த கணவன் இறந்த வேலினாலேயே தானும் மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலையும், மகளை பெற வந்த அரசனை எண்ணி அஞ்சியதும் மகட்பார் காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள் அப்படின்னு நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 9:49 இறந்த கணவனின் தலையோடு தன் முகத்தையும் மார்பையும் சேர்த்து கொண்டு இறந்து போகும் நிலையும், இறந்த அந்த மரவனை எண்ணி சுற்றத்தினர் அழுதலும் மயங்குதலும், தாமாகவே ஏந்தி ஏங்கி வருந்தும் நிலையும், கணவனோடு இறந்த மனைவியை எண்ணி வழி செல்வோர் இறங்கி கூறுதலும், மிகப்பெரிய பாலை பகுதியை கடந்து வந்த கணவனை இழந்த மனைவி அரற்றி அழும் நிலையும், இறந்தவரை எண்ணி வருந்தி மற்றோர் இறங்கி நிற்றலும், மனைவியை இழந்த கணவன் புலம்புதலும், கணவனை இழந்து மனைவி நிற்கும் நிலையும், இப்படி போர் அப்படின்னு வரும்போது எத்தனையோ விஷயங்கள் அதன் பின்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய பண்டைக்கால நூல்கள் வந்து சொல்கிறது நாம் புரிஞ்சுக்க முடியும். இது எதுவும் நாம் வருந்துவதற்காகவோ நினைந்து அழுவதற்காகவோ அல்ல, போரின் பின்னால் இவ்வளவு செய்திகள் சொல்ல வருகின்றனவா அப்படிங்கிறத நம்முடைய நூல்கள் அப்போதே வந்து சொல்லி வைத்திருக்கின்றன.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN number 1@gmail.com.

நேர்களை தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறாங்க. அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றொரு எண் 256-1133. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேசினோம் சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள் அப்படின்ட்டு. அதில் தொன்மையான நூலான தொல்காப்பியத்திலேயே 4 வகையான போர்கள் வந்து புரிந்துள்ளன. வெவ்வேறு அந்த 4 பகுதிகளையும் எதற்காக அந்த போர்கள் தொடங்கின, எதனை மையமாக வைத்து போர்கள் வந்து நடந்து முடிந்தது, போருக்கு பின்பு பிந்தைய நிலை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நம்ம நிறைவு பாடல் கேட்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் சரியாக இரவு 10 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த 1 மணி நேரம் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்கள் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு 256-1133. வாங்க இன்றைக்கி சந்திக்கலாம். முதல் நேரம் என்ன பாடலை உங்களோடதுன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க, எந்த ஊரில் இருந்து?
1: கமலேஸ்ராம் புதுக்குடி.
0: கமலேஸ்ராம் புதுக்குடியிலேருந்து பேசுகிறீங்க. என்ன படிக்கிறீங்க இப்போ கமலேஸ்ராம்?
1: நான்
0: 6th போயிட்டு இருக்கீங்க, ஜாயின் பண்ணியாச்சு.
1: ஆமாம்.
0: ஓகே, சூப்பர் தம்பி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாயி படத்தில் இருந்து நிலவே வான் நிலவே.
0: சரி, ஓகே, கேட்கலாமா? இதோ வந்துட்டே இருக்குது நீங்கள் கேட்ட பாட்டு. ரைட், நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. சுஜாதா என் குழுவினர் பாடியிருக்காங்க பாடல் இதோ.

0: சுகமான ராகங்கள் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் சந்திக்கலாம், என்ன பாட்டு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம் சார். ஓகே,
0: அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: நான் புதுக்கோட்டை இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: ஓகே சூப்பர் மேடம், என்ன பாடல் கேட்கலாம்? நீங்களும் பங்கு பெற்று பாடல் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பூஜ்ஜியம் 4 6 2 2 5 6 1 1 3 2 இன்னொரு 2 5 6 1 1 3 3.

0: என்ன
1: சுகமான ராகங்கள் நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: ராணி தேனி
1: ஓகே,
2: சொன்னா
1: தேனியிலிருந்து ராணி மேடம் வந்திருக்கீங்க. நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி ஓகே. என்னோட பேர் நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டு சொல்லிடுங்க.
2: எனக்கு ஒரு கைடிங் டைரி படத்தில் அந்த பொன்மானை
1: அந்த பாட்டு. சரி ஓகே, பாட்டு கேட்டு ரசிங்க. ஏதோ வந்துட்டே இருக்கு. ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, இதை நம்ம கேட்கலாம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நேர பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்ங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனிலிருந்து சொன்னாலும். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா.
0: ஓகே, சூப்பர் மேடம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு என்னையே தோழன் படத்துல இருந்து பாட்டு
0: கொடுத்துருங்க. ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் பேசலாம், அழைக்கவும். 0462-625-1132 இன்னமுறையும் 2561-1133. அடுத்த நேரம் பார்ப்போமா என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க, இங்கேருந்து?
1: பாடல.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அழகான இந்த இரவு பொழுதில் 10:26 நிமிடங்களை தாண்டும் போது நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: இரவு வணக்கம் அம்மா. உங்களுக்கும்
2: வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே உங்களை அறிமுகம் செய்துக்கோங்க.
2: நலமா இருப்பேன்.
1: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க. உங்களுடைய விருப்ப பாடலை

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 10:32 நீங்களும் பேசலாம், அழைக்கலாம். 0462-256-1132 இன்னமொரு எண் 256-1133. அடுத்த பாடல் யார் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம், பேர் சொல்லிடுங்க.
1: பேசுகிறேன்.
0: ஓகே ஓகே.

0: அனுராதா மேடம் பாடல் என்ன பாடல் இன்னைக்கு?
1: கருப்பு வெள்ளை படம். சரணமொழி
0: சரி, ஓகே, நீங்கள் கேட்டபடி பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க, இதோ வந்துட்டே இருக்கு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் நேயர்கள் தேர்ந்தெடுத்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாமளும் கேட்டு ரசிக்கிறோம் உங்கள் கூட சேர்ந்து. அப்படி அடுத்த பாடல் என்னன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் மேடம். நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: லாலாகுடியிருப்புலேருந்து பூமாரி.
0: லாலாகுடியிருப்புலேருந்து பூமாரி வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: எனக்கு சிமையிலேருந்து ஒரு பாட்டு கொடுங்க சார் எனக்கு.
0: ஓகே, கேட்போமா? சரி, இதோ வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. கிழக்கு சீமையிலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.

0: இனிய இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களின் விருப்பத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவுரை கீரனூர் கணபதி.
0: ஓகே, கணபதி சார் வந்திருக்கீங்க ஆவுரை ஆவுடை கிணறு கீரனூர் அங்கிருந்து. ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் சார் நிகழ்ச்சியில்?
1: நிலையத்தில் அனைவரும் நிலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சரி சார். நிலவுகள் படத்திலிருந்து பொன் மாலை.
0: சரி, ஓகே, கேட்போமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. ஆவுரை கீரனூர்ல இருந்து கணபதி சார் வந்திருக்காங்க, அவங்களுடைய பாடல் நம்ம கேட்கலாம். நேரில் உங்களோட பாட்டும் கேட்கணுமா இப்போ கால் பண்ணுங்க. 0462251133 இன்னும் 2561133

0: நீளும் இரவில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களுடைய விருப்பத்தில். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க 10:49. அடுத்த நேரம் சந்திப்போமா, என்ன பாட்டு அவங்களோடதுன்னு கேட்போம் உங்ககிட்டயே. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: தங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி.
0: ஓகே பல்லதா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நலம்
1: தானே? நாங்களும்
0: சூப்பர் மேடம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: வருஷமெல்லாம் வசந்த படத்துல இருந்து எங்கே அந்த வேணில அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க. பொன்னிமேனோன் பாடியிருக்காங்க பாடல் இதோ.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரமும் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே வந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நண்பர்களே. நிறைவு நேரம் பார்ப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? இந்த ஊர்ல இருந்து? கோவில்பட்டியிலிருந்து தீபா மேடம் வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம்? நிறைவு நேரம் நீங்க
1: தான்.
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் உங்களோட? இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க, கேப்போமா?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில வந்ததற்கு. பாடல் வந்துட்டே இருக்கு. மனோபி சுசீலா பாடியிருக்காங்க.

ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இந்த இரவு இனிமையான பாடல்களோடு நேயர்களுடைய விருப்ப பாடல் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி வந்தது. நிறைய பாடல் கேட்கலாம். இதோ

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1191 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே உரை வழங்குபவர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் ஆயில் என் என்ற மாடசாமி அவர்கள். காலை 7:00 to 7:25 வணக்கம் பரணி. நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை பாடல்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நாளை காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காலை உணவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02

வணக்கம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள் முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பதோஹி கம்பளம். மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே. இன்றும் நினைத்தால் சிரிப்பு வரும் ஒரு சம்பவம் என்ற தலைப்பில் தொழில் பேசலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் கசப்பான பாகற்காய் தரும் இனிப்பான நன்மைகள். தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். நாளை பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். தொடர்ந்து 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இதில் 1997 வருடத்திய படங்களும் பாடல்களும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி. நாளை இரவு 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம். 7:32 அறிவியல் நேரம். நாளை இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் பேச்சியம்மன் கதை வில்லுப்பாட்டு. வழங்குபவர் சமாதானபுரம் பி பாப்பாத்தி அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்பாடல்கள். இரவு 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியங்களில் பண்பாட்டு அடையாளங்கள். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் மேலக்கோணியூர் ஆர் சாமியல் அவர்களின் விருப்ப பாடல்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை, ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து கேட்டோம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has said, when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister urged states to focus on One District, One Product initiatives and developed export-oriented strategies around it. He also identified defence manufacturing as an emerging sector where India is establishing a distinct identity and encouraged the states to formulate policies to leverage the opportunities arising from its growth. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047. Briefing media after the conclusion of the Governing Council meeting, Niti Aayog Vice Chairperson Ashok Kumar Lahiri said the theme covers all aspects of life, including education, health and employment.
2: The topic for the Governing Council meeting was Inclusive Human Development for Viksit Bharat 2047. And it was about details. The states talked about what they are doing. Inclusive Human Development covers all the 4 stages of life, from childhood to youth to working life to old age. A skilled population is the key to success.
1: A tripartite memorandum of understanding MOU was signed between the centre and the governments of Assam and Nagaland for exploration and production of crude oil and natural gas along the Assam-Nagaland border. The MOU was signed in New Delhi in the presence of Union Home Minister Amit Shah, Assam Chief Minister Himanta Biswa Sarma and Nagaland Chief Minister Nephew Rio. Speaking on the occasion, Mr. Shah termed it as a historic moment, as this initiative will enhance the prospects of oil and natural gas exploration and opens up possibilities for mineral mining as well. India strongly condemned the recent attack on Palau-flagged tanker MT Setebalo off the coast of Oman, in which 3 Indian nationals lost their lives. Addressing an interministerial media briefing in New Delhi, External Affairs Ministry spokesperson

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். தொடர்வது திரைக்காலம் நிகழ்ச்சி. முதலில் திருடன் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: விஜய் ஆஃப் தெலுங்கு தேசம் பார்ட்டி டிடிபி அண்ட் லிங்கமா மின்னேனி ரமேஷ் ஆஃப் த ஜன்சேனா பார்ட்டி. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர் வனிதா ராணி அனௌன்ஸ் தேர் எலெக்ஷன் ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் த நாமினேஷன் ப்ரொசஸ் அண்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ். Ministry of Agriculture and Farmers Welfare has said that the horticulture production in the country is expected to be about 3,778 lakh tons in 2025-26, showing an increase of 70.39 lakh ton over 2024-25. According to the second advance estimates of 2025-26 of area and production of various horticulture crops released by the ministry, horticulture cultivation in the country is likely to reach 301.51 lakh hectare in 2025-26, showing an increase of 0.14 lakh hectare over 2024-25. According to the estimates, fruit production is expected to be over 1,214 lakh tons due to increased production of banana, mango, papaya, apple and guava. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's single quarterfinals of the Australian Open in Sydney yesterday. Two-time Olympic medalist Sindhu defeated compatriot Isharani Barua 22-20, 21-12 in the round of 16. Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup is undergoing at the historic Estadio Azteca in Mexico City. In the opening match, hosts Mexico will take on South Africa in a Group A clash. The match begins at 12:30 a.m. Indian Standard Time, and that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் படியில். இன்றைய நிகழ்ச்சியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ரெட் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் இடம்பெறுவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திலிருந்து பாடல்கள்.

0: A. Mexico after a grand opening ceremony. The inaugural match between co-host Mexico and South Africa is now underway at Mexico City Stadium. Group A clash marks beginning of the biggest World Cup of the history, featuring 48 teams and 104 matches across Canada, Mexico and United States. Earlier, the grand opening ceremony was a celebration of global music and culture, headlined by Shakira and Burna Boy, who performed Die Die, the official song of the tournament. The festivities also showcased Mexican music royalty with performances by Alejandro Fernandez, Lila Downs, Belinda and others, setting the tone for a month-long football carnival. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's single quarterfinals of the Australian Open in Sydney yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் FM கோல்டில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை. இந்த நிகழ்ச்சியில் நீலவானம், குழந்தையும் தெய்வமும், நாணல் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலி உலா வருகிறது நீலவானம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா,
1: என்ன வேகம்
0: பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை நீலவானம், குழந்தையும் தெய்வமும், நாடல் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து இதயக்கனி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்கா, எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, பி சி ஸ்ரீராகுரில் ஒலிக்கும் பாடல்கள்.

நான்கிதழ் நான்

Thank you.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் கைவல்யகுமார் அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி சங்கர் அவர்கள் வழங்கிய பஜனும் கேட்கலாம்.

0: இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் கைவல்யகுமார் அவர்களின் பாட்டும் லக்ஷ்மி சங்கர் வழங்கிய பஜனும் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं रत्ना पांडे।

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகத்குரு ஆதிசங்கர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்